0: 8:09 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். நம்ம ஊர் ஈவினிங் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: கலகலப்பு 3 போர்ட் நிகழ்ச்சியில் நாங்களும் குழப்பிய சொற்களை தந்திருக்கின்றோம். அதனுள் இருக்கும் அந்த 3 பாடல்கள் என்னென்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். இணைந்திருக்கும் நேர்களிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்ல சுகமா இருக்கிறோம். கரண், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பதில் அப்படின்னு சொல்லுங்க. 3 பாடல்
2: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, பூங்காட்டு திரும்புமா,
1: 2 பாடல் தான் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. கரண், நன்றி, இணைந்து கொண்டமைக்கு பார்க்கலாம். நன்றி நன்றி. இணைந்திருக்க

0: நிறைமணித்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் தோமார், நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கும் ப்ரோ.
2: என்ன பாடல் அப்படி நினைக்கிறீங்க? சுந்தரி ஒரு பூங்காற்று, ஏதோ கண்ணால் என்னை செய்தி ஒன்று திரும்புமா?
1: சுந்தரி சுந்தரி கண்ணா கண்ணால் ஒரு செய்தி, மற்றது பூங்காற்று திரும்புமா, மற்றது இந்த மூன்றாவது பாட்டு கொஞ்சம் பிரச்சனை கிடக்கு. பாத்தலாம்
0: மூன்றாவது பாட்டு பிரச்சனையா இருக்கு என்ற ஒரு பாடல சரி சரி பார்க்கலாம். நன்றி தேவகுமார் அணிந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: குமார்.
2: குமார் எப்படி இருக்கீங்க? குமார்
0: பாட்டுன்னு சொல்றீங்களா? சரி, ஏதோ ஒரு பாட்டுன்னு நாங்களும் குறித்திருக்கிறோம் குமார். நன்றி நன்றி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு. 8:11 நீங்களும் அழைக்கலாம். கலகலப்பாக பேச கலகலப்பு 3 போட்டி நிகழ்ச்சியினூடாக 4164404 மீண்டும் அந்த குழப்பிய சொற்களை பார்க்கலாம்.
2: சுந்தரி ஒரு பூங்காற்று, ஏதோ கண்ணால் என்னை செய்தி ஒன்று திரும்புமா?
0: இந்த குழப்பிய சொற்களுக்குள் ஒரு 3 பாடல்கள் ஒளிந்திருக்கின்றன. அழையுங்கள், அழைத்து சொல்லுங்கள். 4164404 அடைப்பி

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம். July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம். July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம். 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா. 26 ஞாயிறு காலை தீர்த்தம். 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம். 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
10: பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:22 மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலகலப்பு 3:40 நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் இறுதி நேரை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும். இருவரும் நலமா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். யார் பேசுறீங்க? முதல்ல
1: ஜான்சி கதைக்கிறோம். ஜான்சி
2: ஜான்சி உற்சாகமா இப்படி உற்சாகமா கதைக்கிறாங்க. எப்படி இருக்கிறீங்க ஜான்சி?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த உற்சாகத்துக்கு காரணம் என்ன ஜான்சி?
2: பாட்டு மூடையும் கண்டுபிடிச்சிட்டு உற்சாகமா இருக்கு.
0: சரி சொல்லுங்க, அந்த உற்சாகத்தோட என்ன பதில்?
1: நான் ஏதோ ஒன்று கேட்பேன், நீங்க சொல்லணுமே.
0: சரி, ஏதோ கேட்க போறீங்கன்னு சொல்றீங்க, பாக்கலாம், கேளுங்க.
1: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, பூங்காட்டு திரும்புமா?
0: திரும்புமா தெரியல,
2: அடுத்த ஒன்ற காணையிலே.
1: அது நீங்க கண்டுபிடிங்க, நான் சொல்லிட்டேன்.
0: எங்களுக்கே கண்டுபிடிக்க சொல்றீங்க. சரி சரி, நன்றி ஜான்சி, நன்றி. உற்சாகமா அணிந்து கொண்டதுக்கு நன்றி. 8:23 எங்களுக்கே அப்படியே கேள்வியை திருப்பி விட்டுட்டாங்க, நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லி. சரி, நாங்களும் பதிலா சொல்ல போறோம். அதற்கு முதல் அந்த குழப்பிய சொற்களை சொல்லிடலாம்.
2: சுந்தரி ஒரு பூங்காற்று, ஏதோ கண்ணால் என்னை சேதி ஒன்று திரும்புமா?
0: அதுதான் அந்த குழப்பிய சொற்கள். அதில் இருக்கும் அந்த 3 பாடல்கள் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து, 1985 வெளிவந்த அந்த திரைப்படத்திலிருந்து. பூங்காற்று திரும்புமா என்பதுதான் முதலாவது பாடல்.
2: இரண்டாவது பாடல் 1991 வெளியாகிய தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி.
0: மூன்றாவது பாடல், அது என்ன பாடல் எல்லாரையுமே குழப்பிய அந்த பாடல், என்ன பாடல்னு பாத்தீங்கன்னா 2010 வெளிவந்த பையா திரைப்படத்திலிருந்து ஏதோ ஒன்று என்னை தாக்க, அந்த பாடலை தான் நாங்க.
2: கொஞ்சம் பேர் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று சொன்னாங்க,
0: ஏதோ ஒரு பாட்டுன்னு தான் சொன்னாங்க, இதுதான் அந்த பாட்டு. சரியா? சரி, எங்களோடு இணைந்து சிறப்பித்த அத்தை நேர்களுக்கும் நன்றி. 8:24

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.
1: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: ஹோமுஸ் நீரிணையை கடக்கும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்தும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை மற்றும் நியாயமற்றவை என கெனடிய வெளிவிகார அமைச்சர் அனிதா ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். சவுதி அரேபியாவில் அந்நாட்டு வெளிவிகார அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் கருத்துக்களை வெளியிட்ட அவர், ஈரானால் பாதிக்கப்படும் வளைகுடா நாடுகளுக்கு கனடா துணை நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கட்டார் மற்றும் குவைட் ஆகிய நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் புதிய அரசை கவிழ்ப்பதற்கு சதித்திட்டம் தீட்டிய வழக்குடன் சிங்கப்பூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரும் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் செலவில் தமிழக வெற்றிக்கழக சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசிய குற்றச்சாட்டில் திமுக பிரமுகர்கள் 9 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரை போலீசார் தேடி வந்தனர். தலைமறைவாக இருந்த அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் தினமும் போலீசில் முன்னிலையாகவும் உத்தரவிட்டிருந்தது. அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களை தடுப்பு காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் தாவீகா அரசை கவிழ்க்கும் நோக்கிலான குதிரை பேர வழக்கின் விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.
0: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளில் தம்மை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 23 தேதி வரை மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிற்போட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர்களை தமக்கு தெரியாதென கோட்டாபய ராஜபக்ஷ நாடகமாடுவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள அரச தரப்பு அவரது மனுவினை தள்ளுபடி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம் கொடியேற்ற பெருவிழா ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.
0: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரி முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 4 நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி, 416-455-3514, 416-455-3514.
5: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:44 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் நாங்களும் சமூகம் சார்ந்த விடயங்களை கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில் பார்க்கப் போகின்றோம்.
1: உரும்பிராய் பாடசாலைகளின் பழைய மாணவர் சங்கம் நடத்துகின்ற ஒன்று கூடல் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். வருகின்ற ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை மெலிக்கன் டிஸ்ட்ரிக்ட் பார்க் மெக்கோவனன் ஸ்டீல்ஸுக்கு அருகில் காலை 9 நடைபெறும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்புகளுக்கு 4162585196.
0: இன்னொரு நிகழ்வு பிராட்ஃபோர்ட் தமிழ் அசோசியேஷன் சம்மர் ஃபெஸ்டிவல் ஜூலை மாதம் 11 ஆங்கர் பார்க் 88 டான் ரோட் குயின்ஸ்வில்லில் காலை 10 மாலை 8 வரைக்கும் இடம்பெற போகின்றது. தொடர்புகளுக்கு 2895000023.
1: கனடா வயாவிழான் நலன்புரி சங்கத்தினர் செயற்குழு மற்றும் உறுப்பினர்கள் நடத்துகின்ற வருடாந்திர கோடைக்கால ஒன்று கூடலின் அழைப்பாக இருக்கின்றது. இதுவும் வருகின்ற ஜூலை மாதம் 11 சனிக்கிழமை மெலிக்கன் பூங்கா ஷெல்டர் 2 நடைபெறும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள்.
0: இன்னொரு நிகழ்வாக கல்முனை ரீஜனல் இன்டகிரேஷன் கனடா வழங்கும் அன்பின் அழைப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று கூட வருகின்ற சனிக்கிழமை ஜூலை மாதம் 11 காலை 9 முதல் மாலை 8 வரை மெலிக்கன் பார்க் 5555 ஸ்டீல்ஸ் அவென்யூ டொரண்டோவில் தான் இந்த நிகழ்வு வருகின்ற சனிக்கிழமை இடம்பெற போகின்றது. தொடர்புகளுக்கு 6473817798.
1: கனடாவாழ் பெரிய கல்லாறு மக்கள் ஒன்றியத்தின் வருடாந்திர ஒன்று கூடலானது 25 ஆடி மாதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்று காலை 10 அளவில் ஆரம்பிக்கும் அப்படின்னும், பிக்னிக் ஏரியா 1 அடம் பார்க் லவுசன் ரோட்டில் நடைபெற இருக்கின்றது அப்படின்னும், தாங்களும் தங்கள் கழக அங்கத்தவர்களும் சமூகம் தந்து நிகழ்ச்சியினை சிறப்பிக்குமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு 4166251317.
0: கல்லியங்காடு ஞான பாஸ்கரோதய கலாச்சார ஒன்றியம் கனடாவின் வருடாந்த கோடை கால ஒன்று கூடல் எதிர்வரும் 18 சனிக்கிழமை காலை 10 முதல் மாலை 7 வரை மெலிக்கன் பார்க் லாட்டே மைதானத்தில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த ஒன்று கூடலுக்கு அனைவரையும் வருமாறு கல்லியங்காடு ஞான பாஸ்கரோதய கலாச்சார ஒன்றியம் வரவேற்கின்றது.
1: டொரண்டோ தமிழ் கத்தோலிக்க சமூகம் 39 வருடாந்திர மிட்லன் மறை சாட்சிகளின் திருத்தல திருப்பயணம் இது நடைபெறும் இடம் 1663 ஹைவே 12 வெஸ்ட் மிட்லேண்டில் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற சனிக்கிழமை ஜூலை அடுத்த சனிக்கிழமை ஜூலை 18 நடைபெறும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள்.
0: இன்னொரு நிகழ்வாக கனடாவால் வளலாய் மக்கள் ஒன்றிய கோடைக்கால ஒன்று கூடல் மெக்கவனன் ஹைவே 7 சந்திப்புக்கு அருகாமையில் உள்ள மில்னே பூங்கா திடலில் ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை காலை 10 இடம்பெற போகின்றதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்புகளுக்கு 4162695807.
1: ஏழாலை மக்கள் நலன் ஏழாலை வெல்விஷர்ஸ் அசோசியேஷன் நடத்துகின்ற கோடைக்கால ஒன்று கூடலானது 1785 மெக்னிக்கல் அவென்யூவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை மாதம் 18 காலை 10 ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்புகளுக்கு 6475057406.
0: அச்சுவேலி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பழைய மாணவர் ஒன்று கூடல் மற்றும் விளையாட்டுப் போட்டி நிகழ்வு ஜூலை மாதம் 19 காலை 10 ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள நெல்சன் பூங்காவில் நடைபெற இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்புகளுக்கு 6479195150. இதுவரை கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியில் சமூகம் சார்ந்த விடயங்களையும் ஒன்று கூடல்களையும் பற்றியும் கேட்டிருந்தீர்கள். நீங்களும் உங்கள் சமூகம் சார்ந்த விடயங்களை ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி @gmail.com எனும் மின்னஞ்சலூடாக எங்களுக்கு தெரிவிக்க முடியும்.

0: 8:53 இஸ்டெஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். அதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது உலகமே பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபீஃபா உலக போட்டி குவார்டர் ஃபைனல்ஸ் இன்று ஆரம்பித்திருக்கிறது. அதில் முதலாவது குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்சில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ மோதிய இந்த போட்டியில் பிரான்ஸ் 2 கோல்ஸை பெற்று செமிஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்கிறது. நாளைய தினம் அடுத்த போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியத்துக்கு இடையிலான போட்டி நாளை 3 மணிக்கு அந்த குவார்டர் ஃபைனல் மேட்ச் இருக்கின்றது. அது பற்றிய அப்டேட்ஸையும் நாங்கள் இஸ்டெஃப்எம் ஊடாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் இஸ்டெஃப்எம் 102.7. ஸோ இப்போ ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியத்துக்கு இடையான போட்டியில் வெற்றி பெறும் அணி பிரான்சுடன் செமிஃபைனல்ஸில் ஜூலை 14 மோதும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கிறது. எனவே நாளைய போட்டியும் ஒரு முக்கியமான ஒரு போட்டியாகத்தான் இருக்க போகிறது. எனவே நாளை வரை பொறுத்திருப்போம், அந்த மேட்ச் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். சரி, அப்படி சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவில் பார்க்கும் 2 விஷயங்களை பார்த்துடலாம்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 5% அதிகரிக்க இருக்கின்றது.
0: காலநிலையை பார்த்தோம் என்று சொன்னால், தற்போது 23 டிகிரி செல்சியஸ், நுழைநிலை 30 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 20 டிகிரி செல்சியஸ், நுழைநிலை 22 இன்று நள்ளிரவு பொழுதுகளில் இடியுடன் கூடிய மழைக்குரிய சாத்தியக்கூறுகளும் எதிர்கூறப்பட்டிருக்கின்றது. 1 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறு. மற்றும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை வலையில் 21 டிகிரி செல்சியஸ் காலை வலையிலும் மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நாளை மதிய வலையில் 26 டிகிரி செல்சியஸ் 33 உணரப்பட போகின்றது. நாளை மாலை வலையில் 24 டிகிரி செல்சியஸ் உணர்நிலை 30 இருக்கப் போகின்றது. நாளை இரவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கப் போகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது மதிய வலையில். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைகளுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சுரேகா ரூபன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் நேர்களே.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: காற்றில் பரவும் இசை போல
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
6: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 sarees $100, 5 shalwars $100, saree blouse $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமட் தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெபன் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield, Ikumidayal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar survey valangukirar. 416-299-1020.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்ற பெருவிழா ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 மணிக்கு கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 491-8500.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
9: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
10: FM 102.7
9: ஈஸ்ட் FM.ca.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஏழு நாட்களும் இல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM. அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் கோயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200. பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக்இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.

0: வானலையில் வானலையில் தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸ் உடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். 6478182798, 6478182798.
5: Your favorite music on your favorite station, 102.7 East FM.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM. முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வல்மரிட் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
5: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: என்ன
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
4: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
1: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
2: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
3: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபிஞ்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei Petrukolvadil Siramangalai Sandhikkindreergala? No problem. Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal. Bad Credit, Consult Proposal, Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum. Ungal Loan Processing Nei Udanukkudan Email Udaga Update Seyyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908
8: பாட்டுக்கு பண்பலை. 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெபன் 102.7.

எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

Your radio, your music. FM 102.7 East FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

ஒலிபரப்பில் உங்களுடன் நடா ராஜ்குமார். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லும் நேரம், பூக்களும் பறவைகளும் கொண்டாடும் நேரம். இன்னொரு பாட்டு கேட்கலாமா?

நேயர்கள் இணைந்திருப்பது புலரும் பொழுதில். இந்த வையகம் இல்லாமல் நாம் இல்லை, இந்த வானம் இல்லாமல் நிலம் இல்லாமல் காற்றில்லாமல் நாம் இல்லை. ஆகவே இந்த இயற்கையை பாதுகாப்போம், இயற்கையை மதிப்போம், இயற்கையை வணங்குவோம்.

அன்பு தமிழ் உறவுகளே, வீட்டில் தமிழ் பேசுவோம், வெளியில் நமது மக்களை கண்டால் தமிழில் பேசுவோம்.

இந்த இனிய காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிற இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்எஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் எஸ்எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். எஸ்எஃப்எம் 102.7 மற்றும் எஸ்எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள் எஸ்எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் 22 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். உடல்நிலை 34 ஆக இருக்கும். பெரும்பாலும் சூரியஒளி நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கும். வார விடுமுறையை பொறுத்தவரையிலும் அதே போன்ற நிலைமை நீடிக்கும். நாள் 28 பாகை செல்சியஸாகவும் 32 உடல்நிலையாகவும் இருக்கப் போகிறது. ஞாயிற்றுக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். திங்கட்கிழமை 30 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும், 36 உணரப்படும். செவ்வாய் 34 பாகை செல்சியஸ், 42 உடல்நிலையாக இருக்கப் போகிறது. புதன்கிழமை 31 பாகை செல்சியஸ், லேசான மழை துருளுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் 37 பாகை உடல்நிலையாக இருக்கும். வியாழன் 28 பாகை செல்சியஸ், 32 உடல்நிலையாகவும், வெள்ளி 27 பாகை செல்சியஸ், 30 உடல்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். தொலைவில் இருந்து கொண்டு ஒரு நாட்டிற்கு அறிவுரை கூறுவது பயனற்ற விடயம் என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது இந்த கருத்தை தெரிவித்தார். 26 ஆண்டுகளில் சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொண்ட முதலாவது கனேடிய பிரதமர் என்ற பெருமையினை மாக்கானி பெற்றுக் கொண்டார். இந்த பயணத்தில் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானை அவர் சந்தித்துள்ளார். உலகம் முழுவதிலும் புதிய பொருளாதார கூட்டாண்மைகளை நாடிவரும் கனேடிய பிரதமர் துருக்கியின் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் சவுதி அரேபியாவிற்கு விஜயம் மேற்கொண்டார். கனடா சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பு குழுவை நிறுவுவதற்காக இரு நாடுகளும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டன. இது பாதுகாப்பு, வர்த்தகம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய மாக்கானி, ஈடுபாடு என்பது அங்கீகாரமல்ல என தெரிவித்தார். தொலைவில் இருந்து கொண்டு நாடுகளுக்கு அறிவுரை கூறுவது ஒரு பயனற்ற அணுகுமுறை என தெரிவித்த அவர், அது மன நிறைவு அளிக்கக்கூடியதாக இருக்கலாம், ஆனால் பலன் அளிக்காது என கூறினார். சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் மாக்கானி செய்தியாளர்களிடம் எடுத்து விளக்கினார். பொருளாதார மூலோபாய ரீதியிலான பன்முகத்தன்மை போன்றவற்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவை இந்த இரண்டு நாடுகளும் என கனேடிய பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். மனித உரிமைகள் விடயங்களில் கனடா ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளது என குறிப்பிட்ட அவர், நாடுகளின் சுய நிர்ணய உரிமை குறித்தும் தான் அக்கறை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சவுதி அரேபியா தனது மனித உரிமை செயற்பாடுகள் குறித்து நீண்டகாலமாக சர்வதேச அமைப்புகளின் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. 2018 ஆண்டில் சவுதி அரேபியா கனடா ஆகிய நாடுகளுக்கிடையிலான உறவுகள் கடுமையாக மோசமடைந்திருந்தன. முன்னாள் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் பதிவிட்ட சமூக வலைத்தள பதிவு ஒன்றை ஆட்சேபித்து சவுதி அரேபியா அதன் எதிரொலியாக கனடாவின் தூதுவரை வெளியேற்றியிருந்தது. கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் முன்வைத்த கருத்துக்களை தமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக கூறி சவுதி அரேபியா கடும் கண்டனத்தையும் வெளிப்படுத்தியது. இரு நாடுகளும் 2023 தமது தூதர உறவுகளை மீண்டும் சீரமைக்க ஆரம்பித்திருந்தன. இந்த உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட பல ஆண்டுகால முயற்சிகளின் உச்சக்கட்டமாக பிரதமரின் இந்த பயணம் நோக்கப்படுகிறது. கனடாவும் சவுதி

நிலையில் அனிதானந்த் வியாழக்கிழமை சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சரை சந்தித்தார். அங்கு செய்தியாளர்களுடனான சந்திப்பில் பாரசீக வளைகுடா நாடுகளுக்கு கனடாவின் ஆதரவை வெளிப்படுத்துவதாக அனிதானந்த் தெரிவித்துள்ளார். யுத்த நிறுத்தங்கள் எப்போதும் நிலையற்றும் என தெரிவித்த அனிதானந்த், ஈரான் பொதுமக்களை குறிவைத்து தாக்குவது நியாயமற்றது என தெரிவித்தார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதை நேற்று உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட போது கனேடிய பிரதமர் வரவேற்றிருந்தார். ஈரான் பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட மாக்கானி, அமெரிக்காவின் எதிர்வினை பொருத்தமானது எனவும் சுட்டிக்காட்டினார். கனடாவில் விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எதிலும் NDP-யின் தலைவர் போட்டியிட மாட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. 4 மாகாணங்களின் 7 நாடாளுமன்ற தொகுதிகளின் விரைவில் இடைத்தேர்தல்கள் நடைபெற வேண்டிய நிலை தோன்றியுள்ளது. ஆனால் புதிய NDP-யின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஆவி லூயிஸ் இவற்றில் எதிலும் வெற்றி பெற முயற்சிக்க மாட்டார் என கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். ஆவி லூயிஸ் கட்சியினை மீண்டும் கட்டியெழுப்புவதில் தனது நேரத்தையும் கவனத்தையும் செலவிட திட்டமிட்டுள்ளதாக NDP-யின் செய்தி தொடர்பாளர் டோனியா ஜே தெரிவித்தார். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு முன்பாக ஆவி லூயிஸ், நிதி திரட்டுதல், வலுவான உள்ளூர் வேட்பாளர்கள், முக்கிய ஒருங்கிணைப்பாளர்களை அடையாளம் காணுதல், களப்பணியினை வலுப்படுத்தல் ஆகியவற்றில் ஈடுபடுவார் என கூறப்பட்டுள்ளது. NDP கட்சிக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல்களுக்கு இணங்கவே தேர்தலில் போட்டியிடும் முயற்சியினை அவர் ஒத்திவைத்திருப்பதாக கட்சி தெரிவித்தது. NDP நாடாளுமன்றத்தில் தற்போது 5 இடங்களை மட்டுமே கொண்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் 56% ஆதரவை பெற்று NDP-யின் தலைமை பொறுப்பை ஆவி லூயிஸ் வெற்றி கொண்டார். அவர் ஒருபோதும் தேர்தலில் வெற்றி பெற்றவர் இல்லை என்பது ஆவி லூயிஸ் எதிர்கொண்ட பிரதான விமர்சனமாக அமைந்திருந்தது. தலைமை பொறுப்பை வெற்றி பெறுவதற்கு முன்பாக ஆவி லூயிஸ் தேசிய ரீதியில் NDP கட்சிக்காக 2 முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அவர் முதலில் 2011 வெஸ்ட் வான்குவர் சன்ஷைன் கோஸ்ட் சி டு ஸ்கை தொகுதியில் போட்டியிட்டார். அதன் பின்னர் வான்குவரின் சென்டர் தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இந்த 2 தேர்தல்களிலும் அவர் 3வது இடத்தையே பெற்றார். நாடாளுமன்றத்தில் தற்போது வெற்றிடமாக உள்ள 4 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் அவர் போட்டியிடுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக முதலில் சந்தேகங்கள் வெளியிடப்பட்டது. இருந்த போதிலும் எந்த தொகுதியிலும் அவர் போட்டியிடப் போவதில்லை எனவும், கட்சியினை சீரமைப்பும் பணிகளிலேயே அவர் முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எதிர்பரப்பிற்கும் இடைத்தேர்தல்களை எப்போது அறிவிப்பது என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என பிரதமர் மாக்கானி கடந்த மாதம் செய்தியாளர்களிடம் கூறினார். பிரதமரின் இந்த கருத்தானது இடைத்தேர்தல் கட்டம் கட்டமாக நடத்தப்படக்கூடும் என்பதை சுட்டிக்காட்டி நிற்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி விலகி நாடாளுமன்ற தொகுதி வெற்றிடமான பின்னர் அந்த உறுப்பினர் பதவி விலகியதிலிருந்து 11 முதல் 180 நாட்களுக்குள் பிரதமர் இடைத்தேர்தலை நடத்த வேண்டும். ஒரு இடைத்தேர்தல் 36 நாட்கள் என்ற குறுகிய காலத்திலோ அல்லது 50 நாட்கள் என்ற நீண்ட காலத்திலோ நடத்தப்படலாம். மான்ட்ரியல் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஏர் கனடா விமானம் ஒன்று ஓடு பாதையை விட்டு விலகிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று பிற்பகல் மான்ட்ரியல் பியர் எலியட் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் ஏர் கனடா விமானம் ஒன்று ஓடு பாதையிலிருந்து விலகியது. இது விமான நிலையத்தின் செயற்பாடுகளில் தாமதங்களையும் தோற்றுவித்தது. இந்த விபத்தின் காரணமாக இருக்கும் காயங்கள் ஏற்பட்டதான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என ஏர் கனடா ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணித்த விமானம் மான்ட்ரியல் சர்வதேச விமான நிலையத்தில் வழமையான முறையில் தரையிறங்கியது. பின்பு அந்த விமானம் பிரதான ஓடுபாதையிலிருந்து வெளியேறும் போது ஓடுபாதையை விட்டு விலகி புல்வெளி பகுதி வழியாக சென்றதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் அனைத்து பயணிகளும் விமான குழுவினரும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு முனையத்தில் இருப்பதாக விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இந்த விமானத்தில் 156 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்கள் பயணித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் ஏர் கனடா தெரிவித்தது. கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியமும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தது. இந்த விசாரணைக்காக மூடப்பட்ட விமான நிலையத்தின் வடக்கு ஓடுபாதை 2:10 அளவில் மீண்டும் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக விமான நிலையத்தின் வழமையான செயற்பாடுகளில் கடுமையான பாதிப்புகள் நிலவியதாக விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: 7:21
1: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
7: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: 7:28. இலங்கை செய்திகள். இறுதி யுத்தத்தின் போது வன்னி வைப்பகங்களிலிருந்து இலங்கை ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழ் மக்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் முறையான விசாரணைகள் நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற நிதி தூதாக்கல் தடுப்பு திருத்தச் சட்டத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். யுத்த காலத்தில் தமிழர்கள் தங்கள் விவசாய தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வன்னி வைப்பகங்களில் பெருமளவிலான நகைகளை அடகு வைத்தனர். இறுதி யுத்தத்தின் போது இந்த நகைகள் அடங்கிய கொள்கலன்களை அப்போதைய பாதுகாப்புச் செயலாளர் கோட்டபாய ராஜபக்சேவின் உத்தரவின் பேரில் ராணுவத்தினர் பொறுப்பேற்றுக் கொண்டதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை பகிரங்கமாக ஏற்றுக் கொண்டுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இந்த விடயங்கள் தொடர்பில் அரசாங்கம் பூரணமான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். உயிரத்தி ஞாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தாம் கைது செய்யப்படுவதை தடுத்து உத்தரவிடக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தாக்கல் செய்த எழுத்தாணை மனு மீதான மேலதிக விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டன. குறித்த மனு மீதான விசாரணை எதிர்வரும் 28 வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசநாயக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் இந்த மனு 4வது நாளாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியர் நாயகம் சுகர்ஷி ஹெரத் விடயங்கள் தொடர்பில் மேலதிக சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து இந்த மனு மீதான மேலதிக விசாரணைகளை எதிர்வரும் 23 வரை ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் அறிவித்தது. திரைசேரியிலிருந்து 3 தரப்பூன்றிற்கு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான அரச நிதி பற்றிய குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அரச நிதி பற்றிய நாடாளுமன்ற குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இந்த அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளார். இதன்போது திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 3 தரப்பினருக்கு மாற்றப்பட்ட சம்பவம் ஒரு சைபர் குற்றத்துடன் தொடர்புடைய மோசடி என அரச நிதி பற்றிய குழு கண்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டார். அதுடன் இந்த அறிக்கையில் ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன் மீழ்வு செலுத்துதல் செயல்முறை குறித்து தேசிய கணக்காய்வு அலுவலகம் கணக்காய் ஒன்று மேற்கொள்ள வேண்டும் எனவும் பரிந்துரைக்கப்பட்டதாக ஹர்ஷ டி சில்வா தெரிவித்தார். இந்த மோசடி விவகாரத்தில் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தேவையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பது சட்டமாதிபரின் பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்தார். அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு அமைய துரித நடவடிக்கைகளை எடுக்குமாறு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரெட்னவிடம் ஹர்ஷ டி சில்வா கோரிக்கை விடுத்தார். இதேவேளை இந்த அறிக்கை தொடர்பில் எதிர்வரும் வாரம் 2 நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் காயந்த கருணாதிலக கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதற்கு பதிலளித்த சபை முதல்வர் அமைச்சர் நாயக இந்த கோரிக்கை தொடர்பில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தில் தீர்மானிக்கப்படும் என கூறினார். ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துதல் செயல்முறை குறித்தும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் உடனடியான கணக்காய்வு ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனம் ஒன்றிற்கு வழங்கியதன் மூலம் அரசுக்கு 20 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட ஊழல் வழக்கில் விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாக கையூட்டல் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்தது. இந்த வழக்கின் சந்தேக நபர்களான முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரட்ன மற்றும் இலங்கை மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் உபாலில் இணங்கி ஆகியோருக்கு எதிராக விசாரணைகள் முழுமையாக நிறைவடைந்திருப்பதாக கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றம் தெரிவித்தது. விசாரணைகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து இந்த வழக்கிற்கான குற்றப்பகிர்வு பத்திரங்களை விரைவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக ஆணைக்குழுவின் சார்பில் முன்னிலையான அதிகாரிகள் நீதிமன்றில் அறிவித்தனர். கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதாரம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கின் 2 பிரதிவாதிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையானார்கள். இந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்வரும் டிசம்பர் 4 பரிசீலிக்கப்படும் என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடத்தி வரப்பட்டதாக கூறப்படும் 10,000 கிலோகிராம் எடையுடைய கடல் அட்டைகளுடன் 26 கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மன்னார் சவுத்பார் கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்களிடமிருந்து 60,448 கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டைகள் கடத்தப்படுவதாக கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதலின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 12 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட படகுகள் மற்றும் கடல் அட்டைகள் சவுத்பார் கடற்கரைக்கு கொண்டுவரப்பட்டு முதல்கட்ட நடவடிக்கைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடத்தொழில் மற்றும் நீரியல் வட திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கைது செய்யப்பட்ட 26 கடத்தொழிலாளர்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகுகள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:39 நிமிடம்.
1: அத்தைக்கு பிறந்தவளே, அழகி நின்றவளே.
2: இசையும் எங்கள் இசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
3: ABS Mr. P. Singaraj Verco Vets Low 416-993-8443.
5: Who is the best?
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
7: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees for $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch. 416-474-1016.
8: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
9: வானலையில் தமிழ் வாசம்,
10: தமிழ் வாசம்,
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எஸ்எஃப்எம் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:47 நிமிடம். அனைத்துலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் உத்தரவிற்கமைய ஹோமோஸ் நேரடி பகுதியில் சுதந்திரமான போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் திறனை மேலும் பலவீனப்படுத்துவதற்காக மேலதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கட்டளையகம் தெரிவித்தது. தெற்கு ஈரானின் கடற்கரை பகுதிகளில் பல்வேறு வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் உச்சத்தலைவராக பல தசாப்தங்களாக பணியாற்றிய அயத்துல்லா அலி கமினி கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் உயிரிழந்த நிலையில் அவருடைய உடலம் ஈரானின் புனித நகரமான மஷாத்தில் உள்ள இமாம் ரைசா படிவாயிலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிப்ரவரி 1 இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்த கமினி மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் உடலங்கள் கடந்த ஒரு வாரமாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான், குவாம் மற்றும் ஈரானின் புனித நகரங்களான நஜாப் மற்றும் க்ரையோவில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தன. இறுதியாக கெமினியின் உடலம் அவருடைய பிறந்த ஊரான மஷாத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீர் மற்றும் ஆவாச முழக்கங்களுக்கு மத்தியில் இமாம் ரிசா பழிவாயல் வளாகத்தில் அவருடைய உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மறைந்த தலைவரின் மூத்த மகனான முஸ்தபா கெமினி தந்தையின் இறுதி மதச் சடங்குகளை முன்னின்று நடத்தினார். இந்த நிகழ்வில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் மற்றும் மத பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதேவழி கமினியின் வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள மஜ்தபா கமினி தாக்குதலின் போது ஏற்பட்ட காயங்கள் காரணமாக புதுவெளியில் தோன்றாமல் இருந்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை இலக்கு வைத்து ஈரான் புதிய சதித்திட்டம் ஒன்றை தீட்டியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த புதிய உளவு தகவல்களை அமெரிக்காவுடன் இஸ்ரேல் பகிர்ந்திருப்பதாகவும் விடயத்தை அறிந்த தரப்புகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தகவல் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை வாஷிங்டனில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் மறுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள ஈரானின் நிரந்தர பிரதிநிதித்துவம் இந்த விடயத்திற்கு உடனடியாக பதிலளிக்கவில்லை. இதேவேளை ஈரானின் இலக்கு பட்டியல்களில் ஒவ்வொன்றிலும் தான் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றத்தை தணித்து அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக கட்டார், பாகிஸ்தான் உட்பட பிராந்திய மத்தியஸ்த நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தெற்கு சீனாவின் ஜின்ஜியாங் நகரில் அமைந்துள்ள காலனி தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 28 உயிரிழந்ததாக சீனாவின் அரச ஊடகமான சின்ஹுவா தெரிவித்துள்ளது. ஜின்ஜியாங் நகரில் உள்ள ஹியூட்டிங் ஃபுட்வேர் என்ற காலனி தொழிற்சாலையில் அந்த நாட்டின் நேரப்படி நேற்று பிற்பகல் 12 இந்த தீப்பரவல் ஏற்பட்டது. விபத்து குறித்த தகவல் கிடைத்ததும் சுமார் 500 அதிகமான மீட்பு பணியாளர்கள் மற்றும் 100 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை கட்டுப்பாட்டினுள் கொண்டுவர போராடியதாக கூறப்பட்டுள்ளது. தீப்பரவல் ஏற்பட்ட வெளியில் கடமையிலிருந்து 200 அதிகமான தொழிலாளர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இருந்த போதிலும் கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்தவர்களில் 28 உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவழி தொழிற்சாலையிலிருந்து கரும்புகை வெளியேறும் காட்சிகளும் தொழிலாளர்கள் சிலர் உயர் சபிப்பதற்காக கட்டிடத்தின் கூரை மீது தஞ்சமடைந்திருந்த காட்சிகளும் சீன ஊடகங்களினால் வெளியிடப்பட்டன.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

எஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஃபீஃபா உலகக்கிண கால்பந்தாட்டு போட்டித் தொடரின் காலிறுதி போட்டிகள் ஆரம்பித்திருக்கின்றன. நேற்று நடைபெற்ற முதலாவது காலிறுதி போட்டியில் மொரோக்கோ அணி வீழ்த்தி பிரான்ஸ் அணி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. பாஸ்டன் மைதானத்தில் மொரோக்கோவை வீழ்த்திய பிரான்ஸ் அணி உலகக்கிண்ணத்தின் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. மூன்றாவது தடவையாக தொடர்ச்சியாக அரையிறுதிக்கு பிரான்ஸ் அணி முன்னேறியிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பிரான்ஸ் அணித்தலைவர் எம்பாபே ஒரு பெனால்டி வாய்ப்பை தவறவிட்டாலும் போட்டியின் 60வது நிமிடத்தில் அற்புதமான கோல் ஒன்றை அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். 6 நிமிட இடைவெளியில் மற்றொரு கோல் பெறப்பட்ட நிலையில் பிரான்ஸ் அணி 2-0 என்ற கோல்கள் கணக்கில் மொரோக்கோவை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. 27 வயதில் 20 உலக கிண்ண போட்டிகளில் விளையாடிய மிக இளவயது வீரரான எம்பாபே பெனால்டி ஏரியாவிற்குள் இருந்து வழிந்து செல்லும் வகையில் அடித்த ஷாட் மூலம் தனது 20வது உலகக்கிண்ண கோலையும் பதிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து 6 நிமிடங்களில் உஸ்மான் டெம்ப்ளே தரைமட்டமாக அடித்த ஷாட் மூலம் மற்றும் ஒரு கோலை பிரான்ஸ் பெற்றுக் கொண்டது. இதன் காரணமாக இன்று நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் பெல்ஜியம் அல்லது ஸ்பெயின் அணியுடன் அரையிறுதி போட்டியில் விளையாடும் வாய்ப்பினை பிரான்ஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறது. 8 கோல்களுடன் லியோனல் மெஸ்ஸி இந்த தொடரின் அதிக கோல் அடித்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளார். அதேவேளை உலகக்கிண வரலாற்றில் அதிக கோல் அடித்தவர்கள் பட்டியலில் மெஸ்ஸியை விட அவர் ஒரு கோல் பின்தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 உலகக்கிண அரையிறுதி போட்டியின் மறுபதிப்பாக இதுவரை ஆடிய 3 நாக்அவுட் சுற்றுகளிலும் கோல் எதுவும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்த பிரான்ஸ் அணி ஆட்டம் முழுவதிலும் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து 2வது முறையாக அரையிறுதிக்கு செல்லும் நோக்கில் இருந்த மொரோக்கோ அணி காயமடைந்த முன்கள வீரர் இஸ்மாயில் சைபாரியை மிகவும் தவறவிட்டதோடு 84வது நிமிடம் வரை ஒரு இலக்கை நோக்கிய ஷோட்டையும் அடிக்க தவறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்ற 2வது காலிறுதிப் போட்டி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளைய தினம் 2 காலிறுதிப் போட்டிகளில் ஒன்றில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகளும் மற்றொன்றில் அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளும் மோதவிடுமை குறிப்பிடத்தக்கது.

ஈஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். ஒரு நாளில் எமது மனதில் 60,000-க்கும் அதிகமான எண்ணங்கள் தோன்றி மறைவதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. அதில் எத்தனை நேர்மறையான எண்ணங்கள், எத்தனை எதிர்மறையான எண்ணங்கள்! நம் எண்ணங்கள் நம் வார்த்தைகளை உருவாக்குகின்றன. நம் வார்த்தைகள் எம் செயல்களுக்கு காரணமாகின்றன. நம் செயல்கள் எம் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை எப்படி இதை முடிக்கலாம் என்று நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கள் மனம் ஒரு தோட்டம், அதில் நேர்மறையான விதைகளையே விதைப்போம். இன்றைய நாள் சிறப்பாய் அமையட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் 21 பாகை செல்சியஸ், 24 உடரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். வார விடுமுறையை பொறுத்தவரையிலும் மிதமான வெப்பநிலையை கொண்ட நாட்களாக பிரகாசமான சூரிய ஒளியுடன் இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 28 பாகை செல்சியஸ், 32 உடனடியாகவும் ஞாயிற்றுக்கிழமை 28 பாகை செல்சியஸ், 32 உடனடியாகவும் இருக்கும். திங்கட்கிழமை 30 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்து 36 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 34 பாகை செல்சியஸ் வெப்பநிலை 42 உடனடியாக இருக்கும். புதன்கிழமை 31 பாகை செல்சியஸ், 37 பாகை செல்சியஸ் உடனடி கொண்டதாக இருக்கும். வியாழன் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 28 பாகை செல்சியஸ், 32 பாகை செல்சியஸ் உடல்நிலை. வெள்ளிக்கிழமை 27 பாகை செல்சியஸ், 30 உடல்நிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறலாக இருக்கிறது. தொலைவில் இருந்து கொண்டு நாடுகளுக்கு அறிவுரை கூறுவது பயனற்ற உத்தி என கனேடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மாகாணி நேற்று செய்தியாளர்களுடனான சந்திப்பின் போது இந்த கருத்தை தெரிவித்தார். 26 ஆண்டுகளுக்கு பின் சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொண்டு முதலாவது கனேடிய பிரதமர் என்ற பெருமையை மாகாணி பெற்றுள்ளார். இந்த பயணத்தின் போது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் அந்த நாட்டின் பிரதமருமான முகமது பின் சல்மானை அவர் சந்தித்தார். உலகம் முழுவதிலும் புதிய பொருளாதார கூட்டாண்மைகளை நாடி வரும் கனேடிய பிரதமர் துருக்கியின் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் சவுதி அரேபியாவிற்கு சென்றுள்ளார். கனடா சவுதி அரேபியா ஒருங்கிணைப்பு குழுவை நிறுவுவதற்காக இரு நாடுகளும் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றிலும் கைச்சாத்திட்டன. இது பாதுகாப்பு, வர்த்தகம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமைந்துள்ளது. அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய மாகாணி, ஈடுபாடு என்பது அங்கீகாரம் அல்ல என வலியுறுத்தினார். தொலைவில் இருந்து கொண்டு நாடுகளுக்கு அறிவுரை கூறுவது ஒரு பயனற்ற அணுகுமுறை என தெரிவித்த அவர், அது மனநிறைவு அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதனால் பலன் எதுவும் ஏற்படாது என கூறினார். சவுதி அரேபியா, துருக்கி போன்ற நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் மாகாணி செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்டார். பொருளாதார மூலோபாய ரீதியிலான பன்முகத்தன்மை போன்றவற்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவை இந்த இரண்டு நாடுகளும் என கனேடிய பிரதமர் சுட்டிக்காட்டினார். மனித உரிமை விடயங்களில் கனடா ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட மாகாணி, நாடுகளின் சுய நிர்ணய உரிமை குறித்தும் தான் அக்கறை செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா தனது மனித உரிமை செயற்பாடுகள் குறித்து நீண்டகாலமாக சர்வதேச அமைப்புகளினதும் நாடுகளினதும் விமர்சனங்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறது. 2018 சவுதி அரேபியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகள் கடுமையாக மோசமடைந்தன. கனடாவின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் பதிவிட்ட சமூக வலைதள பதிவு ஒன்றை ஆட்சேபித்த சவுதி அரேபியா அதன் எதிரொலியாக கனடாவின் தூதுவரை தனது நாட்டிலிருந்து வெளியேற்றியது. கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் முன்வைத்த கருத்துக்கள் தமது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக தெரிவித்துள்ள சவுதி அரேபியா கடுமையான கண்டனத்தையும் பதிவு செய்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கனடாவிற்கும் சவுதி அரேபியாவிற்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் மிக மோசமாக பாதிப்படைந்தன. இருந்த போதிலும் இரு நாடுகளும் தமது ராஜதந்திர உறவுகளை மீள கட்டியெழுப்பும் முயற்சிகளை 2023 ஆரம்பித்திருந்தன. இந்த உறவு முறையினை மீண்டும் கட்டியெழுப்ப மேற்கொள்ளப்பட்ட பல ஆண்டுகால முயற்சியின் பலனாக பிரதமரின் இந்த பயணம் நோக்கப்படுகிறது. கனடாவும் சவுதி அரேபியாவும் வருடமொன்றிற்கு $4 பில்லியன் மதிப்பிலான இருதரப்பு வர்த்தகங்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறுதி யுத்தத்தின் போது வன்னி வைப்பகங்களில் இருந்து இலங்கை ராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தமிழ் மக்களின் பல கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து அரசாங்கம் முழுமையான விசாரணைகளை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நிதி தூய்தாக்கல் தடுப்புச் சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். யுத்த காலத்தில் தமிழர்கள் தமது விவசாய தேவைகளுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வன்னி வைப்பகங்களில் பெருமளவான நகைகளை அடகு வைத்தனர். இறுதி யுத்தத்தின் போது இந்த நகைகள் அடங்கிய கொள்கலன்களை அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோஷபா ராஜபக்சவின் உத்தரவின் பேரில் ராணுவத்தினர் பொறுப்பேற்றதாக பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பலமுறை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டுமென சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் உச்சத்தலைவராக பல தசாப்தங்களாக பணியாற்றி வந்த அயத்துல்லா அலி கமேனி கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய உடலம் ஈரானின் புனித நகரமான மஷாத்தில் உள்ள இமாம் ரிசா பள்ளிவாயிலில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்த கமேனி மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் உடலங்கள் கடந்த ஒரு வாரமாக ஈரான் தலைநகர் தெஹ்ரான், குவாம் மற்றும் ஈராக்கின் புனித நகரங்களான நஜாப் மற்றும் கரியாவின் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டன. இறுதியாக கமேனியின் உடலம் அவருடைய பிறந்த மஷாத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீர் மற்றும் ஆவாச முழக்கங்களுக்கு மத்தியில் இமாம் ரிசா பழிவாயில் வளாகத்தில் அவருடைய உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மறைந்த தலைவரின் மூத்த மகனான முஸ்தபா ஹமீனி தந்தையின் இறுதி மதச் சடங்குகளை முன்னின்று நடத்தினார். இந்த நிகழ்வில் ஈரானின் முக்கிய தலைவர்கள் மற்றும் மத பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதே நேரம் கமேனியின் வாரிசாக அறிவிக்கப்பட்ட ஈரானின் புதிய அதிஉச்ச தலைவர் முஜ்தபா
கெமினி தாக்குதலின் போது ஏற்பட்ட காயங்கள் காரணமாக பொதுவெளியில் தோன்றாமல் இருந்து வருவதாகவும் அதன் காரணமாக தந்தையின் இறுதிச் சடங்கிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. போஸ்டன் மைதானத்தில்

0: இருந்து 2-0 என்ற கணக்கில் மொரோக்கோவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. இன்று ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகள் மோதுகின்ற 2வது காலிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி பிரான்சை அரையிறுதிப் போட்டியில் எதிர்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாளை நடைபெறுகின்ற மத்திய காலிறுதிப் போட்டிகளில் நோர்வே மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதுகின்ற அதேவேளை அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளும் மோதவிடுமை குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு அணிகளில் இந்த இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெறும் அணிகள் அடுத்த அரையிறுதிச் சுற்றில் விளையாட உள்ளன.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 13 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். இது குட் மார்னிங் கனடா.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379-9-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379-9-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மாண்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0-6868, 647-77-6868.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
6: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை வழமை போல ஒரு புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். தி அல்கெமிஸ்ட் என்கின்ற ஒரு புத்தகம் தமிழில் ரசவாதி என்கின்ற பெயரிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தனிமனித தேடலாக இந்த புத்தகத்தை பலரும் சொல்கிறார்கள். அது என்ன தேடல், யாரிடம் இருந்து இந்த தேடல் தொடங்குகிறது, ஏன் நாங்கள் தேடுகிறோம், இப்படி பல கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை குறித்து நாங்கள் ஆழமாக சிந்திக்கின்ற போதெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பதிலற்ற கேள்விகள் காற்று போன்று விடாமல் எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாங்கள் நன்றாக அனுபவித்து ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆனால் அப்படி நாங்கள் வாழ்கிறோமா, அல்லது ஒரு குறிக்கோளை அடைவதை நோக்கமாக கொண்டு சிறப்பான சாதனைகள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த இருவகையான வாழ்க்கை முறைகளில் எது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது? இப்படி பல கேள்விகள் எங்களுக்குள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதில் தேடும் ஒரு பயணமாகத்தான் இந்த புத்தகத்தை பவுலோ கெய்லா எழுதியிருக்கிறார். இவர் ஒரு பிரேசிலை சேர்ந்த எழுத்தாளர். 1989 எழுதப்பட்டு உலகில் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு பல கோடி பிரதிகளாக இந்த புத்தகம் விற்கப்பட்டிருக்கிறது. பல கேள்விகளுக்கான பதில்களையும் இந்த புத்தகத்தின் வாயிலாக அவர் பேசுகிறார். தி அல்கெமிஸ்ட் என்கின்றது ஒரு வகையில் நாவல் தான். ஜிப்சி, ஒரு நாடோடி வாழ்க்கை. அந்த நாடோடி வாழ்க்கையில் புதியல்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு இருக்கக்கூடிய சாண்டியாகோ என்று ஒரு ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன், அவன் தான் இந்த கதையின் நாயகன். ஒரு நாடோடியாக ஜிப்சியாக வாழ்வதை சிலர் விரும்பலாம், சிலருக்கு அது பிடிக்காமல் போகலாம். ஆனால் உண்மையில் ஒரு நாடோடி வாழ்க்கை எதுவுமற்று எல்லாவற்றையும் தொடர்ந்து எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் என்று இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது வெளியிலிருந்து பார்க்கின்ற போது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் உண்மையில் அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்ல. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கிடைப்பதை மகிழ்ச்சியோடு ஏற்கக்கூடிய ஒரு துறவியின் மனநிலை இந்த வாழ்க்கைக்கு வேண்டும் என்று சொல்கிறார் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பவுலோ கெய்லா. இந்த கதையில் மனதின் தேடல்கள் குறித்து கெய்லா பேசுகிறார். துன்பத்தின் பயம் என்பது துன்பத்தை விட மோசமானது என்பதை உங்கள் இதயத்திற்கு சொல்லுங்கள். துன்பம் நேர்ந்து விடுமோ என்று நாங்கள் பயந்து கொண்டிருப்போம். உண்மையில் நேரக்கூடிய துன்பம் தரக்கூடிய பயத்தை விட, அல்லது அதனால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை விட, இந்த துன்பம் தொடர்பான பயம் மிக மோசமானது. கனவுகளை தேடும்போது எந்த இதயத்திற்கும் முன்மாதிரி எதுவும் இல்லை. ஏனென்றால் தேடலின் ஒவ்வொரு நொடியும் கடவுள் மற்றும் நித்தியத்துடன் எங்களுடைய இரண்டாவது சந்திப்பாக இருக்கும் என்று சொல்கிறார் பவுலா. இந்த நாவலில் ஒரு இடத்திலே தேசாந்திரியாக நாடோடியாக தெரியக்கூடிய நாயகன் தன்னுடைய பயணத்தின் வழியிலே ஒரு துறவியை சந்திக்கிறார். அவனுக்கு வாழ்வு குறித்து நிறைய கேள்விகள் இருக்கிறது. அப்படியான கேள்விகளை எல்லாம் அந்த துறவியிடம் அவன் கேட்கிறான். அப்போது அந்த துறவி அவனிடம் ஒரு தேக்கரண்டியை கொடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிவிட்டு அந்த எண்ணெயை சிந்திவிடாதபடி அந்த ஊரை சுற்றி வா என்று சொல்லி சொல்கிறார். அவனும் அப்படியே அந்த ஊரை எண்ணெயை ஒரு துளி கூட சிந்திவிடாமல் சுற்றி வந்து விடுகிறான். அப்படியே அந்த எண்ணெயோடு அந்த தேக்கரண்டியை அந்த துறவியிடம் கொடுத்துக்கிறான். இப்போது துறவி கேட்கிறார், அந்த ஊரில் இருக்கக்கூடிய சில அழகான இடங்கள், முக்கியமான இடங்கள் இவற்றையெல்லாம் பார்த்தாயா, அதில் என்ன அவதானித்தாய், அதில் என்ன புரிதல் உனக்கு இருந்தது என்று சொல்லி எல்லாம் கேட்கிறார். இவன் எதையுமே பார்க்கவில்லை. அவன் சொல்கிறான், எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை, என்னுடைய கவனம் எல்லாம் இந்த எண்ணெய் சிந்திவிடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல இந்த கரண்டியிலிருந்து எண்ணெயை சிந்திவிடாமல் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் தான் கவனம் இருந்ததே தவிர சுற்றியிருந்த உலகத்தை நான் பார்க்க தவறிவிட்டேன் என்று சொல்கிறான். இப்போது அந்த துறவி மீண்டும் அதே கரண்டி அதே எண்ணெயோடு அந்த அழகான இடங்களையெல்லாம் அழகாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய அழகியலை ரசித்து விட்டு வா என்று சொல்லி அவனை மீண்டும் அந்த ஊரை சுற்றி பார்க்க அனுப்புகிறார். அவனும் அப்படியே மீண்டும் சொல்கிறான். அவன் சுற்றி வந்து பார்த்தபோது அந்த கரண்டியில் எந்த விதமான எண்ணெயும் இல்லை. அவன் சுற்றுகின்ற போது மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் அந்த இடங்களையெல்லாம் பார்த்து அவற்றை வந்து துறவியுடன் சொல்கிறான். அவற்றையெல்லாம் கேட்ட பின்பு துறவி கேட்கிறார், எங்கே அந்த எண்ணெய் என்று சொல்லி. அப்போதுதான் அவன் அந்த கரண்டியிலே எண்ணெய் இல்லை என்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் அந்த கதை. ஊரின் அழகை ரசிப்பது, கரண்டியில் உள்ள எண்ணெய் சிந்தாமல் இருப்பது, இந்த இரண்டையும் நாங்கள் சமப்படுத்த வேண்டும்.
அவ்வாறு வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக அனுபவிப்பதும், குறிப்பிட்ட ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்து சிறப்பான சாதனைகளை புரிவதும் மனிதர்களுடைய இரண்டு வெவ்வேறு பக்கங்களாக இருக்கிறது. இதில் ஒன்று நிறைவேறாவிட்டாலும் நாங்கள் உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது பற்றித்தான் இது பேசுகிறது. எப்படி இந்த பேலன்ஸ், இந்த பேலன்ஸை எப்படியாக நாங்கள் ஏற்படுத்துவது? இந்த பேலன்ஸ் இல்லாமல் தான் எங்களுக்குள் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பேலன்ஸ், வாழ்க்கையிலே ஒரு லைஃப் பேலன்ஸை ஏற்படுத்துவதற்கு வாழ்க்கையிலே சில குறிக்கோள்களை அடைய வேண்டும், அதற்காக நாங்கள் பயணப்பட வேண்டும், அதற்காக நிறைய உழைக்க வேண்டும், அதற்காக நேரம் செலவிட வேண்டும். ஆனால் அதே நேரம் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையை, அதன் அழகியலை, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை, அதன் நேசத்தை, பாசத்தை, அந்த பரிவை, அன்பை நாங்கள் தொலைத்துவிடக்கூடாது. ஆகவே இந்த இரண்டிற்கும் இடையிலான ஒரு புரிதலை, இரண்டிற்கும் இடையிலான ஒரு சரியான சமநிலையை பேணுவது எப்படி என்பது குறித்து, வாழ்க்கையை கொண்டாடி ரசித்து ருசித்து வாழ்வது, அதே நேரம் அர்த்தமுள்ள குறிக்கோள்களில் இருந்து எங்களுடைய கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்வது என்கின்ற இரண்டையும் சரிவரச் செய்வதற்கான சில முன்மொழிவுகளை இந்த புத்தகம், ரசவாதி என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தி அல்கெமிஸ்ட் என்கின்ற புத்தகம் பேசுகிறது. வாய்ப்பிருக்கின்றவர்கள் நிச்சயமாக அவற்றை, இந்த புத்தகத்தை ஏதாவது ஒன்றை தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ வாங்கி படித்து பார்க்க முடியும். நிறைய விடயங்கள் அதில் பேசப்பட்டிருக்கிறது. சில சிந்தனைகளை மட்டும் நாங்கள் உங்களோடு இதில் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒரு வெற்றிகரமான, திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தனிப்பட்ட புனைவு முக்கியமானது. ஏனென்றால் இது ஒருவர் கனவு காணுகின்ற விதி, அவ்வளவுதான். ஒரு வெற்றிகரமான, திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தனிப்பட்ட புனைவு முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒருவர் கனவு காணக்கூடிய விதி. தனிப்பட்ட புனைவுகளை பின்பற்ற சூழ்நிலைகள் அவ்வப்போது அமைகின்றன. மனிதனுடைய கனவிற்கான தேடலும் கனவை நிறைவு செய்வதற்கான தேடலும் மாறுபட்டவை. பயணத்தை நம்பினால் சாதாரண வாழ்க்கையை தங்கமயமாக மாற்ற முடியும். கனவை அடையும் நேரம் வரும்போது மனிதனுக்கு கிடைத்துள்ள உண்மையான காதல் ஒரு சிறந்த தூண்டுதலாக இருக்கும். தோல்வியின் பயம் எங்களுடைய விதியை வாழ வைக்கிறது. இதை வெல்வது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவன் புரிந்து கொள்ள தவறும் ஒரு பெரிய கனவு எப்போதும் இருக்கிறது. உங்கள் கனவையும் குறிக்கோளையும் பின்பற்றி அதை அடைவது வாழ்க்கையின் வெற்றி. வாழ்வதற்கு ஏதேனும் ஒரு நோக்கத்தை கண்டுபிடிப்பது அவசியம். பர்பஸ் மிக முக்கியம். எங்களுடைய கனவுகளை வாழாமல் இருப்பது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். கனவுகளை தேடும் எண்ணம் மிக அற்புதமானதாக இருக்கும். எங்களுடைய கனவுகளை பின்தொடரவும், அதில் ஈடுபடவும், நாம் விரும்பியதை எங்களுக்கு கொடுக்கவும் இந்த முழு பிரபஞ்சமும் அதில் ஈடுபாடு காட்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் புதிதாகவும் இரவில் முழு நிறைவாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையின் தேடல் முழுவதும் வாழ்க்கையை உருவகப்படுத்துவதாக நாம் உணர முடியும். மனிதன் தன்னுடைய கனவை அடைய அன்பு ஒரு சிறந்த துணைக்கருவியாக இருக்கும். சாதாரண நம்பிக்கைகள் கொண்ட ஒரு சாதாரண சிறுவனின் கண்கவர் கதையின் குறியீட்டு விளக்கத்தின் மூலம் ஆன்மீகம், நம்பிக்கை, அன்பின் மதிப்பு இவற்றையெல்லாம் தி அல்கெமிஸ்ட் வலியுறுத்தும். மனித வாழ்க்கை ஒரு கனவு போன்றது. எங்களுடைய கனவுதான் வாழ்க்கை என்ற வித்தியாசமான முறையில் கற்றுத்தந்திருக்கிறார் பவுலா கொய்லா. நாம் எதையாவது உண்மையாக விரும்பும் போது அதை அடைய எங்களுக்கு உதவுவதற்கு இந்த பிரபஞ்சம் முழுமையான பங்களிப்பை வழங்கும் என்று சொல்வதுதான் இந்த ரசவாதி. அதாவது கனவு காணுங்கள், அந்த கனவை அடைவதற்காக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் தன்னாலான அனைத்தையும் செய்யும். ஆகவே கனவுகள் முக்கியம். ஏஸ்டெஃப்எம் தமிழ் 102.7 காசலிகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: 8:40, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் பல்வேறுபட்ட காப்புறுதிகள், பல்வேறு தேவையுடையவர்களுக்கான காப்புறுதிகள் குறித்தெல்லாம் பேசியிருக்கிறோம். குழந்தைகளுக்கான காப்புறுதி குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த 13 வயதில் இருக்கக்கூடிய, இள வயதில் இருக்கக்கூடிய டீன்ஸுக்கான காப்புறுதிகள் ஏதாவது இருக்கிறதா? அவர்களுக்கான விசேட ப்ராடக்ட் ஏதாவது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை பற்றி கூற முடியுமா?
2: டீனேஜ் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து இன்றியமையாத ஒரு தேவையாக, காலத்தின் கட்டாயத்தின் ஒரு தேவையாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் இன்று இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைகள் மிகவும் குறிப்பாக வயது 11-12 தொடக்கம் 20 வரை உள்ள பிள்ளைகள் வந்து ஹைஸ்கூல் அப்படியான இடங்களில் வந்து பல நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் வந்து சில தீய பழக்கங்களுக்கு உள்ளாக்கப்படுத்தப்படுகின்றார்கள். மிகவும் பிரதானமாக வேப்பிங், ட்ரக்ஸ், அந்த மாதிரி. அப்போ அப்படியான இருக்கக்கூடிய பிள்ளைகளின் இன்சூரபிலிட்டி வந்து இப்படியான பழக்கங்களினால் இல்லாமல் போகின்றது. அது வந்து லாங் டேர்மாக அவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பாதிப்பு உருவாக ஒரு விடயமாக அமைகின்றது. அதனால் பெற்றோர்களியாக நாங்கள் இன்சூர் தியா இன்சூரபிலிட்டி, அவர்களுடைய இன்சூரபிலிட்டியை இன்சூர் பண்ணுவதற்காக ஆவது ஒரு அவர்களுக்கு காப்புறுதி, அதாவது வந்து ஒரு லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் ஆக இருக்கட்டும், அப்படியான காப்புறுதியை செய்வது வந்து காலத்தின் கட்டாயமாகவே அது நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது வந்து பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸா என்று ஒரு சென்டிமெண்டல் குவஸ்டனை விட்டு அவர்களுடைய லாங் டேர்ம் பிளானை மனதில் கொண்டு அவர்களுடைய நன்மைக்காக இந்த காப்புறுதி வந்து மிகவும் மிகவும் ஒரு இன்றியமையதாக அமைகின்றது. ஸோ கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 500,000 கவரேஜை வந்து ஒரு 13 வயது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு வாங்குவதற்கு வரும் $20 கொஸ்ட் பண்ணுகின்றது. அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு $29 ஆக இருக்கின்றது. ஸோ அதாவது வந்து வெறும் $20 a month-உடன் 500,000, அதை 1,000,000 வாங்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு $35 a month மட்டும், இல்லாட்டி ஆணாக இருக்கும் பொழுது $50 a month ஆக அமைகின்றது. ஒரு 1,000,000 கவரேஜை $35 a month-க்கு வாங்குவது இன்றியமையதாக அமைகின்றது. கிரிட்டிக்கல் இல்னஸ் என்று வரும்பொழுது வெறும் $24 a month-உடன் 100,000-க்கு பெறுமதியான கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது வந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஸ்ட்ரோக் என்று சொல்லி 26 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய ஒரு லிவிங் பெனிஃபிட்ஸை வாங்க முடியும். இது தவிர அவர்களுக்கான ஒரு கேஷ்பேக் ஆன பாலிசி கூட வாங்க முடியும். அவர்கள் ஒரு 40 வயது வரும் பொழுது அவர்களுக்கு மேற்படிப்புக்காக, இல்லாட்டி அவர்களுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு, ஒரு வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் போடுவதற்கு கேஷ்பேக் பெறக்கூடிய கேஷ்பேக் பாலிசிஸ் கூட இருக்கின்றது. எனவே ஒரு இளம் பிள்ளைகளுக்கான காப்புறுதி என்பது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காலத்தின் கட்டாயமாகவே இது பார்க்கப்படுகின்றது.
1: உங்களுடைய வீட்டிலும் 13 வயதில் குழந்தைகள் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய காப்புறுதியை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம். குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 குணா துரைசிங்கம் 416-528-1407

0: இசையெல்லாம் கேட்கும் இசை இசைஎஃப்எம் 102.7.
1: ஸ்கார்போரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்கார்போரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam Arake, 416-492-7973.
6: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டு மகிழ்ந்தீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தர கலையகத்தில் மதுமிதா, மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ராமணன் சந்திரசகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கின்ற வெள்ளிக்கிழமையின் ஒரு அழகான ஆரம்பம். காலை 9:01 இந்த வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். 12 வரைக்கும் இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தின் 10ஆம் தேதிக்கு வந்துவிட்டோம். ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். எனவே ஜூலை 10ஆம் தேதி இன்றைய தினத்தில் பிறந்தநாள், திருமண நாள், சேடு நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த கோடை காலத்தின் வெள்ளிக்கிழமை மிகுந்த மகிழ்ச்சி எங்களுக்கு தரட்டும். தொடர்ந்து வருகின்ற வாரிறுதி நாட்கள் இரண்டும் கூட கொண்டாட்டமான கோடைக்கால நாட்களாகவும் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

சுதா ரகுநாதன் அவர்களது இனிமையான குரலில் அழகான பாடல் நேற்று இன்று நாளையை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமையின் இந்த காலை இப்பொழுதில் நாங்கள் இப்போது ஒரு சிந்தனை ஒன்றையும் பார்க்கலாம். வாழ்க்கை எப்போதும் நாம் வேண்டியதையோ விரும்பியதையோ தருவதில்லை. சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் தான் தருகின்றது. அவைகளையும் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு நகர்வதுதான் வாழ்க்கை என்பதை சொல்லுகின்றது இந்த சிந்தனை. யதார்த்தத்தை எடுத்துரைக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். நாங்கள் பல விடயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைப்போம், அது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதிகம் விரும்புவோம். ஆனால் அவற்றை மட்டும் இந்த வாழ்க்கை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்காது, பெரும்பாலும் தராதுன்னு சொல்லித்தான் சொல்லலாம். நிறைய மாற்றங்கள் இருக்கும், அதில் எங்களுக்கு எது சரியானதோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் பார்க்க தெரிந்து கொள்ளுதல் தான் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் வாழ்க்கையில். நாங்கள் அதிலிருந்து நாங்கள் எழக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். மாறுதல்கள் எப்போதும் எங்களை பின்னோக்கி தள்ளுபவை அல்ல. பெரும் மாற்றங்கள் சில எங்களது வாழ்க்கையின் முன்னேற்றகரமான மாற்றங்களாகத்தான் பெரும்பாலும் அமைந்து விடுகிறது. ஆரம்பத்தில் அதை நாங்கள் ஒரு அசௌகரியமாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அதுவே நாங்கள் இருந்த நிலையிலிருந்து ஒரு பல மடங்கு உயரத்திற்கு எங்களை உயர்த்தி செல்லக்கூடியதாகவும் கூட இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்காமல் வந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றம். எனவே எப்போதும் மாறுதல்கள் மாற்றங்கள் எல்லாம் வருகின்ற போது அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுதல் அவசியம் என்பதைத்தான் இங்கு இந்த ஒரு முக்கியமான சிந்தனை வாழ்க்கை தொடர்பாக சொல்லி தந்திருக்கின்றது என்பதைத்தான் நிச்சயமாக கூறக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துவிட்டால் இந்த விதமான சுவாரஸ்யமும் கூட பெரும்பாலும் இருக்க போவதில்லை. எனவே நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்கள் அடிக்கடி நடக்கின்ற போது வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படியெல்லாம் நடக்கின்ற போது நாங்கள் இந்த மாதிரியான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்திக்கின்ற போது பெரும் ஒரு முன்னேற்றகரமாக கூட செல்ல முடியும் என்பது தொடர்பான நம்பிக்கை எப்போதும் எங்களிடம் இருத்தல் அவசியம் என்பதையும் கூட வலியுறுத்துகின்றது இந்த சிந்தனை. வாழ்க்கை எப்போதும் நாம் வேண்டியதையோ விரும்பியதோ தருவதில்லை. சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் தான் தருகின்றது. அவைகளையும் நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு நகர்தல் தான் ஒரு சிறந்த வாழ்க்கை என்பதைத்தான் ஒரு ஞாபகப்படுத்தலாகவும் கூட இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். 9:09 சூரிய வெளிச்சம் இருக்கின்ற ஒரு அழகான வெளிச்சமான ஆரம்பம் இன்றைய நாளுக்கு. 22 வெப்பநிலை, 26°C நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றுக்கு வந்து கடும் தண்டஸ்டம் பல இடங்களுக்கும் கூட வந்து போயிருந்தது. இன்றைய தினம் மழைக்கான சாத்தியங்கள் எதுவும் இல்லை. பிரதானமாக வெயிலோடு தான் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையை நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம். நேற்று போல வெப்பம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு மிதமான வெப்பநிலை உயர்வை தான் நாங்கள் எதிர்பார்க்கப் போகின்றோம். 26 வெப்பநிலை உயர்வு, 32°C வரை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். கூடிய உடல்நிலை இரவுபடுதல் 19-20°C இரவின் உடல்நிலையாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும். 9:00 8:59 இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் 1 நிமிடம் விரைவாகவே வரப்போகின்றது என்பதைத்தான் நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். சமருக்குள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். பகல் பொழுது ஒவ்வொரு நிமிடமாக குறைந்து கொண்டு போகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே 8:59 இன்றைக்கு நாங்கள் சூரிய அஸ்தமனத்தை எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். வெளிச்சம் நிறைந்த ஒரு பகல் பொழுதாகவும் கூட தொடர்ச்சியாகவே இருக்கப் போகின்றது இன்றைய வெள்ளிக்கிழமையின் பகல் வேளை. தொடர்ந்து வரக்கூடிய வீக்கெண்ட் மிக சிறந்த ஒரு வாரதியாக இருக்கும். காலநிலையை பொறுத்தளவில் அதிக வெப்பம் இல்லாத ஒரு மிதமான வெப்பத்தை தருகின்ற ஒரு வாரதி. அதே நேரம் மழை இல்லாமல் முழுமையாகவே சூரியனுக்குரிய ஒரு வீக்கெண்டாகவும் கூட இந்த வாரதி அமையப் போகின்றது. எனவே கோடை காலத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நாங்கள் பெறப்போகின்றோம் வீக்கெண்டில். சனிக்கிழமை 4:27-31 நிறப்படும். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அதேதான், மெயின்லி சனியாகத்தான் இருக்கும். 28-32 வரை தான் நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்டும் பண்ண முடியாத ஒரு நாளாகத்தான் 2 நாட்கள் வரப்போகின்றன இந்த வார இறுதியாக. தொடர்ந்து வருகின்ற திங்கட்கிழமையை பொறுத்தளவில் மீண்டும் வெப்பம் சற்று உயரக்கூடிய போக்கு ஆரம்பிக்கின்றது. அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் 29 வெப்பநிலை உயர்வாக இருக்கு. 35 வரை நாங்கள் உணரப்போன்றோம். பிரதானமாக வெயில் தான் அன்றைக்கும் நிறைந்திருக்க போன்றது. செவ்வாய்க்கிழமை கடும் வெப்பம் மீண்டும் எங்களை நோக்கி வருகின்ற நிலைமைதான் இருக்கும். 32 வரை வெப்பநிலை உயர்ந்து 40 நாங்கள் உணர்நிலையில் தொடுகின்றோம். மீண்டும் அடுத்த வாரத்தின் செவ்வாயில் பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கப் போகின்றது. புதன்கிழமை 30-36 உணரப்படும். வெயில் இருக்கும், இடையில் கொஞ்சம் மழை இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் வெயிலோடு தான் இருக்கும் புதன்கிழமை பகல் பொழுதும் கூட. மீண்டும் வியாழக்கிழமை தான் சற்று தணிகின்றது அந்த வெப்பம். 27-31 உணரப்போன்றோம். சூரிய வெளிச்சம் முகில் அணிந்திருக்கும். அடுத்த வெள்ளி 27-30 வரை உணரப்படும். வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் கூட அன்றைய தினம் இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல் பகிரப்பட்டிருக்கின்றன. 9:11 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும்.

0: என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில், ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
0: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில், வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. selassie.ca.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் காலை 9:25 வெள்ளிக்கிழமையின் காலை பொழுது. இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்கலாம். 401 வெஸ்ட்பவுண்டை பொறுத்தளவில் டிவிபி வரைக்கும் தாமதங்கள் இல்லாமல் செல்லக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. டிவிபி தாண்டிய இடங்களில் தாமதங்கள் தென்படுகின்றன. கலெக்டர் சற்று அதிக தாமதங்களை பேவியூ வரைக்குமே டிவிபியில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. டிவிபி அண்மித்த பகுதியில் எக்ஸ்பிரஸிலும் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக இருக்கிறது. அதுக்கு பிறகு சற்று குறைவான தாமதங்களை பேவியூ வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். யங் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகளிலும் குறுகிய தூரம் கலெக்டர்ஸில் தாமதங்கள் சற்று எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது. இஸ்லிங்டன் அவென்யூவில் இருந்து மார்டின் கிரோவ் ரோட் வரைக்கும் கூட தாமதங்கள் குறைவாக இருக்கின்றது. இப்போது ஈஸ்ட்பவுண்டின் நிலைமையை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகள் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் காணப்படுகின்றன. ஹைவே 400 தாண்டிய இடங்கள் வரைக்கும், அதாவது கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் என்று சொல்லலாம், குறைந்த தாமதங்கள் தான் இப்போது நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதன் பின்பு பேவியூவிலிருந்து லெஸ்லி ஸ்ட்ரீட்டுக்கு இடைப்பட்ட பகுதியிலும் கூட தாமதங்கள் கொஞ்சம் தென்படுகின்றன. 404 பொறுத்தளவில் சவுத் பவுண்ட் வந்து ஃபிஞ்ச் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்களை கொண்டிருக்கின்றது. வழக்கம் போல 401 வரைக்குமே இந்த தாமதங்கள் தொடர்ந்து நீடிக்கின்றன. அப்படியே தொடர்ச்சியாக சொல்லி பார்த்தால் டிவிபி சவுத் பவுண்டிலும் கூட அந்த தாமத நிலைமைகள் மிக மிக அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்குமே கடும் தாமதங்கள் டிவிபி சவுத் பவுண்டிலும் கூட தொடர்ந்து எதிர்கொள்ளப்படுகின்றன. லோரன்ஸ் பகுதியை தாண்டுகின்ற போது அதுக்கு பிறகு கொஞ்சம் சுமூகமாக பயணிக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் ஆரம்பித்து லோரன்ஸ் பகுதி வரைக்கும் குறைந்த அளவில் தான் தொடர்ந்து காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. 404 சவுத் பவுண்ட் தொடர்ச்சியாக டிவிபி சவுத் பவுண்டிலும் தாமதங்களை உருவாக்கி இருக்கின்றது. எக்லிங்டன் வரைக்கும் இந்த தாமதங்கள் உயர்வாக நடிக்கின்ற நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இன்று ஜூலை 10 என்ன நாள் என்று சொல்லி பார்த்தால் நாள்பட்ட நோய்களுக்கான ஒரு தினமாக இந்த தினத்தை வந்து கடைபிடிக்கின்றார்கள். நாள்பட்ட நோய்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு தினமாக இந்த நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. அதாவது குரோனிக் டிசீஸ் அவேர்னஸ் டேயாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். எங்களது உடலில் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் உடல்நலக் குறைவுகளால் எதிர்கொள்ளுகின்றோம். எனவே அது தொடர்பான சரியான புரிதல் வந்து மக்களுக்கு அவசியம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. குரோனிக் டிசீசஸ் என்று சொன்னால் அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அல்லது அதன் அந்த சிம்டம்ஸை வந்து தெரிந்து கொள்வதற்கு அந்த நோய் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையை எட்டியிருக்க வேண்டியதாகவும் இருக்கும். ஆனால் ஏற்கனவே பல ஆண்டுகளாகவோ அல்லது ஒரு சில மாதங்களாகவோ உங்களது உடலில் அந்த நோய் ஏற்பட தொடங்கி இருக்கலாம். அதே நேரம் அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோய் வந்து எங்களது வாழ்க்கையில் அந்த முழுமையாகவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அந்த மாதிரியான நோய்களை நாங்கள் ஆரம்பத்தில் கண்டறிதல் என்பதுதான் அதற்கான சரியான தீர்வை அல்லது சிகிச்சையை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு வழங்கும். ஹார்ட் டிசீஸாக இருக்கலாம் அல்லது டயபெட்டீஸாக இருக்கலாம், டைப் 2 டயபெட்டீஸாக இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது நாள்பட்ட தோல் நோய்கள் என்று சொல்லி வெவ்வேறு விதமான நீண்ட கால பாதிப்புகளை எங்களது உடலில் ஏற்படுத்தக்கூடிய அந்த நாள்பட்ட நோய்கள் மிக பரவலாகவே மக்களை உலக அளவில் பாதிக்கின்றன. எனவே அவற்றை வந்து நாங்கள் ஆரம்ப அறிகுறிகளை கொண்டோ அல்லது தொடர்ச்சியாக அந்த ஸ்கிரீனிங் போன்றவற்றை செய்வதன் மூலமாகவோ நாங்கள் வந்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த நாள் சொல்லுகின்றது. இன்றைக்கு குரோனிக் டிசீஸ் அவேர்னஸ் டேயாக வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக பொதுமக்களின் அறிவை அதிகரி பதற்கும் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் சுகாதார தகவல்கள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவதற்கும் கூட இந்த விழிப்புணர்வு தினம் வந்து பயன்படுத்தப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த குரோனிக் டிசீஸ் வந்துவிட்டால் அதற்கான முக்கியமான ஒரு தீர்வு என்று சொன்னால் அதை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் கண்டறிந்து அதை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளோ அல்லது தீர்க்கக்கூடிய நடவடிக்கைகளோ மிக மிக அவசியமானவை என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். நோய் தடுப்பு சுகாதார பராமரிப்பு இதை வந்து சரியாக செய்கின்ற போது அந்த நோய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்திலிருந்து நாங்கள் சற்று விலகிக்கொள்ள முடியும். தொடர்ச்சியாகவே இந்த ரூட்டீன் செக்கப்ஸை செய்வதன் மூலமாக ஆரம்பத்திலேயே நாங்கள் நோய்களை கண்டுபிடிக்கலாம். சரியாக இந்த பிளட் ப்ரெஷர் செக்கை அல்லது வெயிட் செக், பிளட் சுகர் லெவல் போன்றவற்றை பரிசோதித்தல், கொலஸ்ட்ரால் ஸ்கிரீனிங், வைட்டமின் டெஃபிஷியன்சி தொடர்பாக நாங்கள் சரியாக பரிசோதனைகள் செய்து அறிந்து கொள்ளுதல் போன்றவற்றை செய்வது என்பது மிக மிக அவசியமாகின்றது. அதே நேரம்
ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறையோ உங்களது பாலினம் வயது என்பதற்கேற்ற வகையில் ஒரு சில வகையான உடல் கூறு பரிசோதனைகளை நாங்கள் செய்து கொள்ளுதல் அவசியம். கொலோனோஸ்கோபி, மாமோகிராம், பாப்ஸ்மியா போன்றவற்றை நாங்கள் செய்வதன் மூலமாகவும் கூட இந்த நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதை நாங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும் என்பது தொடர்பாகவும் விழிப்புணர்வு கொண்டுவரப்படுகின்றது. இன்றைய தினத்தில் குரோனிக் டிசீஸ் அவேர்னஸ் டே இன்றைய நாள் என்பதையும் கூட இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஒவ்வொருவரும் தங்களது உடல் தொடர்பாக அதிக கவனம் எடுத்தல் என்பது தொடர்பாக வலியுறுத்துகின்றது இன்றைய தினம். 9:30 ஆகியிருக்கின்றது.

0: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167572006.
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11, 12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிக்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். ஜூலை 11, 12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 4163711487.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4378607002. 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ரோட் ஸ்கார்ப்ரோ, 416-321-6104.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்
5: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
6: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
7: FM 102.7 East FM.ca.

தொன்னூற்றி ஒன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. 9:43 சூரிய ஒளிச்சமிக்க வெள்ளிக்கிழமையின் காலை பொழுது. இந்த பொழுதில் நாங்கள் ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஞானி அவர் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று அவர் தியானம் கலைந்து கண்களை ஒளித்து பார்க்கின்றார். எதிரே ஒரு சுண்டெலி ஞானியின் முன் வந்து கைகளை கூப்பி நிற்கின்றது. இப்போது அந்த சுண்டெலியை பார்த்து அந்த ஞானி கேட்கின்றாராம், என்னிடம் ஏதோ ஒன்றை வேண்டுவது போல தெரிகின்றது, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானி கேட்கின்றார். சுண்டெலி சொல்லுகின்றது, இந்த காட்டில் இருக்கின்ற பூனையை பார்க்க எனக்கு மிக பயமாக இருக்கின்றது. என்னை ஒரு பூனையாக மாற்றிவிட்டீர்களாக இருந்தால் உங்களுக்கு மேலும் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த எலி சொல்லுகின்றதா. இப்போது அந்த எலியின் மீது இறக்கப்பட்ட ஞானி பூனையாக அதனை மாற்றுகின்றார். இப்போது அந்த எலியாக இருந்து பூனையாக மாறிய அந்த பூனை வந்து மகிழ்ச்சியோடு அங்கிருந்து செல்கின்றது. ஆனால் இரண்டு நாட்கள் தான் அதன் மகிழ்ச்சி நீடித்தது. மீண்டும் 2 நாட்கள் கழித்து அந்த பூனை ஞானியின் முன் வந்து நிற்கின்றது. பூனையை கண்ட ஞானி அது எலியாக இருந்த பூனை என்று சொல்லி நம் கண்டு கொள்கின்றார். இப்போது உனக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி கேட்கின்றார். என்னை இப்போது ஒரு நாய் துரத்தி கொண்டே இருக்கின்றது, என்னை நாயாக மாற்றிவிட்டீர்களாக என்று இருந்தால் நான் அந்த பயமில்லாமல் இருப்பேன் என்று சொல்லி பூனை சொல்லுகின்றதாம். உடனே அதன் மீது இப்போதும் இறக்கப்படுகின்றார் அந்த ஞானி. அதனை அது வேண்டியது போல நாயாகவே மாற்றி விடுகின்றார். சில நாட்கள் கழிகின்றன. அந்த நாய் மீண்டும் ஞானியின் முன் வந்து நிற்கின்றதாம். சரி, இப்போது உனக்கு என்ன வேண்டும், மீண்டும் வந்து நிற்கின்றாயே என்று சொல்லி ஞானி கேட்டபோது அந்த நாய் சொல்லுகின்றதாம், இந்த காட்டில் தெரியக்கூடிய புலி என்னை எப்போதுமே துரத்துகின்றது. எனவே அந்த புலி பயம் என்னை வாட்டி வதைக்கின்றது. தயவு செய்து என்னை புலியாக மாற்றிவிடுங்களேன் என்று சொல்லி வந்து கெஞ்சுகின்றது. ஞானி மீண்டும் இறக்கப்படுகின்றார். அந்த நாயை புலியாக மாற்றிவிடுகின்றார். சில நாட்கள் தான் கழிகின்றன. மீண்டும் ஞானியின் முன் அந்த புலி வந்து நிற்கின்றது. இப்போது என்ன பிரச்சனை என்று கேட்டபோது சொல்லுகின்றது, இந்த காட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு வேடன் என்னை வேட்டையாட வருகின்றான். அவனிடமிருந்து எனக்கு தப்பி பிழைப்பதென்பது பெரும் பயமிக்க ஒரு நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே என்னை வேடனாகவே மாற்றிவிடுங்கள் என்று சொல்லி அந்த புலி கேட்கின்றதாம். வேடனாக மாற்றப்படுகின்றது அந்த புலி. சில நாட்கள் கழித்து மீண்டும் அந்த வேடன் ஞானி முன் வந்து நிற்கின்றான். இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேட்டபோது அந்த வேடன் சொல்லுகின்றானாம், எனக்கு மனிதர்களை கண்டாலே பயமாக இருக்கின்றது, என்னை இப்போது மனிதர்களாக மாற்றிவிடுங்களேன் என்று சொல்ல ஆரம்பித்த போது அந்த ஞானி இடை மறைக்கின்றார். இப்போது என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், சுண்டலியே, உன்னை எதுவாக மாற்றினால் என்ன, எந்த பயனும் இல்லை. நீ எதுவாக மாறினாலும் கூட உன்னிடம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பயம் உன்னை விட்டு போகப் போவதே இல்லை. நீ என்ன நிலையில் இருந்தாலும் கூட அந்த சுண்டலியின் பயம்மிக்க இதயம்தான் உன்னிடம் நிறைந்திருக்கின்றது. எனவே நீ சுண்டலியாக இருப்பதற்குத்தான் தகுதியானவன் என்று சொல்லி அந்த ஞானி மீண்டும் அந்த வேடனை எலியாக மாற்றுகின்றார் என்பது ஒரு அழகான கற்பனை கதை. உள்ளத்தில் நம்பிக்கையும் அச்சமற்ற தன்மையும் இல்லாதவரை நாங்கள் எந்த நிலையை அடைந்தாலும் எங்களால் எதையுமே மாற்றிக்கொள்ள முடியாது. எதை புதிதாக பெற்றுக்கொள்வதற்கோ அல்லது சாதிப்பதற்கோ நாங்கள் ஒரு மனதைரியத்தை மனதுக்குள் வளர்த்து கொள்ளுதல் தான் மிக மிக அவசியமாகின்றது. வெளிப்புற தோற்றங்கள் மாறிக்கொண்டே போகலாம், சூழ்நிலைகளும் மாறலாம். ஆனால் நாங்களாகவே எங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்ற போது எங்களால் எதையும் சாதித்துவிட முடியாது என்பது தொடர்பாக இந்த கற்பனை கதையின் மூலமான முக்கியமான கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. எங்களை பற்றி நாங்கள் எப்படி எண்ணுகின்றோமோ அப்படித்தான் நாங்கள் ஆகுகின்றோம் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டுவதற்கான முயற்சியில் இந்த கதையை பகிர்கின்றார்கள். எனவே மாற்றங்கள் என்பவை வெளிப்புறத்தில் அல்லாமல் எங்களது உள் மனதில் ஆரம்பித்தால்தான் உண்மையிலேயே எங்களது வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் எப்படிப்பட்டவராக நாங்கள் மாறினாலும் கூட எங்களது மனம் பயத்தினால் நிறைந்திருக்கின்ற போது, அவநம்பிக்கையினால் நிறைந்திருக்கின்ற போது எங்களால் எந்த விதமான மாற்றத்தையும் சாத்தியமாக்கிவிட முடியாது என்பது தொடர்பாகவும் அழகாக இந்த கதை முக்கியமான ஒரு உண்மையை புரிய வைக்கின்றது என்பதைத்தான் இன்றைய காலை இப்பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 9:47.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படியலின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11, 12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11, 12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-321-6104.
1: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான பருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்று பெருவிழா ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 மணிக்கு கொடியேற்று பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்கார்ப்ரோ. 4162918500.
6: MJS Gold House,
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

நேரம் காலை 10:02 இஸ்டெஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இஸ்டெஃபெம் தொடர்புகளுக்கு 416-8-4-1-2-1-2 இஸ்டெஃபெம் மின்னஞ்சல் istfm1.2.7@gmail.com யூடியூபில் istfm1.2.7 ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கில் இஸ்டெஃபெம் தமிழ். எரிபொருள் விலை வந்து இன்றைக்கு 5% உயர்ந்திருந்தது. ஆனால் நாளைக்கு வந்து உயர்ந்த இந்த 5% 3% விலை வீழ்ச்சியடையும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைய விலையிலும் பார்க்க நாளைக்கு 3% குறைவான விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 23 இப்போதைய வெப்பநிலை, 28 டிகிரி செல்சியஸை உணர்கின்றோம். அதிக வெப்பம் இல்லாத ஒரு அழகான வெளிச்சமான பகல் பொழுதைத்தான் இது நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 27 வரைதான் வெப்பநிலை உயர்கின்றது. 33 கூடிய உணர்நிலையாக இன்று உணரப்படும். இரவு வேளை 19-20 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். 8:59 சூரிய அஸ்தமனம். 9 மணியிலும் பார்க்க 1 நிமிடம் முன்னதாக சூரியன் அஸ்தமிப்பார். எனவே பகல் சுருங்குகின்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு நேர மாற்றமாக இது இருக்கும் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டலாம். தொடர்ந்து வரக்கூடிய வார இறுதி மிக சிறப்பான வார இறுதியாக அமையப் போகின்றது. கோடைக்காலத்தின் ஒரு அழகான வெளியிலே சென்று அனுபவிப்பதற்கேற்ற எல்லா நிலைமைகளையும் கொண்டிருக்கின்ற ஒரு வீக்கெண்டை தான் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலும் பிரதானமாக வெயில் தான் நிறைந்திருக்கப் போவதோடு மட்டுமில்லாமல் அதிக வெப்பம் இல்லாத நல்ல வெப்பநிலையையும் நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். 27 நாளைக்கு 31 வரை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 28-32 வரை உணர்நிலை உயர்வும் கூட இருக்கும். திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் வெப்பம் அதிகரிக்கின்றது. திங்கட்கிழமை 29-35 வரை உணரப்போகின்றோம் பிரதானமாக வெயில். அடுத்த செவ்வாய் 32 வெப்பநிலை இருந்தாலும் 40 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். எனவே அதிக வெப்பமான ஒரு நாளாக அடுத்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருக்கும். அடுத்த புதன் 30-36 உணர்நிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சம் தான் பிரதானமாக இருக்க போன்றது. அடுத்த வியாழன் வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கும். மீண்டும் வெப்பநிலை சற்று குறைந்து 27 இருக்கும். 31 வரை உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமையும் அடுத்த வாரத்தில் 30 வரை தான் உணர்நிலை இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். யுக்ரைன் வந்து ரஷ்யாவின் கப்பல்கள் மீது கிரைமியா பகுதியில் தொடர்ச்சியான தாக்குதலை நிகழ்த்தியிருப்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவில் ஏற்கனவே யுக்ரைனிய ட்ரோன் தாக்குதல்கள் வந்து ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு வந்து எரிபொருள் தட்டுப்பாடு நிலவக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் தொடர்ந்து காண்கின்றோம். எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலெல்லாம் மிக அதிகமான நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து எரிபொருளை பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. பல இடங்களிலும் தட்டுப்பாடு நீடிக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே இப்போது நேற்றைய தினம் இரவு இன்று காலையிலெல்லாம் ரஷ்யா வலுக்கட்டாயமாக யுக்ரைனிடம் இருந்து பிரித்து தன்னோடு இணைத்துக் கொண்டிருந்த கிரைமியா அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் மீதுதான் யுக்ரைனிய ராணுவம் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கிரைமிய தீபகற்பத்திற்கான ரஷ்யாவின் தரைவழி பாதையின் மீதான தாக்குதல்களை தொடர்ந்துதான் இந்த கடல் விநியோக பாதைகளையும் குறிவைத்து யுக்ரைன் தாக்குதல்களை இப்போது நடத்தியிருப்பதாக இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. யுக்ரைனின் ட்ரோன் ஃபோர்ஸ் கமாண்டர் ரோபர்ட் ப்ரோவ்டி ஒரு சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். குறைந்தது ஒரு 36 கப்பல்கள் இந்த பகுதியில் கடந்த 4 நாட்களில் சீ ஆஃப் அசோவ் அந்த கடலில் தாக்கப்பட்டிருப்பதாக அவர் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அசோவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடல் வந்து கர்ச் ஸ்ட்ரெய்ட் அதன் மூலமாக கருங்கடலோடு இணைக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. எனவே முக்கியமான ஒரு கடல் பகுதியாக இருக்கின்றது. கர்ச் தீபகற்பத்தின் மூலமாகத்தான் பிளாக் சி மற்றும் சி ஆஃப் அசோ வந்து இணைக்கப்படுகின்ற நிலையில்தான் அதனூடான கப்பல் பயணங்கள் ரஷ்யாவுக்கு மிக மிக அவசியமானதாக இருக்கின்ற நிலையில் அந்த பகுதியில் தான் இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருப்பதை தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கப்பல்கள் என்று சொல்லி பார்த்தால் ரஷ்யாவின் ஷேடோ ஃப்ளீட் என்று சொல்லப்படக்கூடிய நிழல் கடற்படை அந்த கப்பல்களாகத்தான் இருக்கின்றன என்பதைத்தான் யுக்ரைன் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. கமர்ஷியல் ஆயில் டேங்கர்ஸ் ரஷ்யாவுக்கு சட்டவிரோதமாக எண்ணெயை கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த நிழல் கடல் படையின் வர்த்தக கப்பல்கள் தாக்கப்பட்டிருப்பதைத்தான் யுக்ரைன் உறுதிப்படுத்தியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. சில கப்பல்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையும் கூட
தாக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது ரஷ்யாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தட்டுப்பாட்டை தொடர்ந்து ரஷ்யாவின் எண்ணெய் விநியோகத்தை சீர்படுத்தக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவரது அந்த உறுதி மொழியை இப்போது இந்த தாக்குதல்கள் பெரிதும் பாதித்திருப்பதாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியான அந்த ஒரு சீரான எண்ணெய் விநியோகத்தை ஏற்படுத்துவதற்கான அவரது முயற்சிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் தடையாக இந்த தாக்குதல்கள் அமையலாம் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. யுக்ரைன் வந்து தானாக டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் லாக்டவுன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இப்போதைய ஒரு தாக்குதல் மாற்றத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:07 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

மணி 12 நிமிடம். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. விமான பயணங்களை நாங்களும் செய்கின்றோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு திகில் அனுபவம் எங்களுக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்று சொல்லித்தான் கொஞ்சம் யோசித்து பார்க்கின்ற போது பயங்கரமாகத்தான் அது கண்டிப்பாக இருக்கும். ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. ராயன் ஏர்பிளேன் ஒன்றில் பயணித்திருக்கக்கூடிய ஒரு பயணி ஒருவர் கிட்டத்தட்ட அந்த விண்டோ ஒன்றின் ஊடாக வெளியிலே இழுத்து செல்லப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்து திடீரென்று தோன்றியிருக்கின்றது. ஆனால் அவர் அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றப்பட்டிருக்கின்றார். அந்த விமானத்துக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய ஏனைய பயணிகள் வந்து அவரை காப்பாற்றியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த சம்பவம் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் அங்கு நடந்தது என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் தானாம் கிரீக் சிட்டி ஆஃப் தெசாலோனிக்கி அங்கிருந்து ஜெர்மனியின் மேமிங்ஜென் நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ராயன் ஏர்பிளேன் ஒன்றில்தான் இந்த சம்பவம்

படி சத்தம் மாதிரி கேட்டிருக்கின்றது. அந்த சத்தத்தை தொடர்ந்துதான் அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் வந்து உடைந்த நிலையில், அதற்கு அருகில் இருந்திருக்கக்கூடிய 60 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு செர்பியன் சிட்டிசன் ஒருவர் தான் திடீரென்று பல நிமிடங்கள் வந்து அவரது தோள்பட்டை தலையெல்லாமே வெளியிலே, ஜன்னலுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய வகையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்ததாகவும், அந்த விமானத்தில் இருந்திருக்கக்கூடிய ஏனைய பயணிகள் உடனடியாக செயற்பட்டு அவரை மீண்டும் உள்ளே எடுத்து காப்பாற்றியதாகவும் கூட அந்த விமானத்தில் ஒரு திகில் அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஏனைய பயணிகளும் தங்களது அந்த அனுபவம் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு உடனடியாகவே அந்த விமானம் வந்து மீண்டும் எங்கிருந்து கிளம்பியதோ அங்கு திரும்பி இருக்கின்றது. அந்த டெர்மினலில் அது வந்து பிரச்சனை இல்லாமல் சாதாரணமாகவே தரை இறங்கியதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு ஒரு சில பயணிகளுக்கான மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் பின்பு உடனடியாக ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஏர்கிராஃப்ட் ஒன்று அங்கு ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்கள் அந்த பயணிகளை மீண்டும் அந்த மெமிங்கன் நகருக்கு எடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஒரு சில மணி நேரம் கழித்து மீண்டும் அவர்கள் அந்த பகுதியை சென்று சேர்ந்தார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதை தான் இங்கு சொல்லலாம். இதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அந்த விண்டோ வந்து கலன்றதை தொடர்ந்து உடனடியாகவே அந்த விமானத்தில் இருந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாமே கீழே விழுந்திருக்கின்றன அந்த சீலிங்கில் இருந்து என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். போயிங் 737 என்ற ஒரு விமானம்தான் டேக் ஆஃபுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நிலைமையை சந்தித்திருந்தது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ராயன்ஏர் வந்து இந்த விமானத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான தகவல்களை நம்ம வெளியிடவில்லையாம். இன்று காலையில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. அந்த ஜெட் என்ஜின், அந்த விமானத்தின் அந்த ஜெட்டின் என்ஜின் வந்து ஒரு சில சமயங்களில் உடைந்து அந்த உடைந்த என்ஜினின் பாகத்தில் ஏதாவது என்று அந்த விண்டோவை அடித்திருக்கலாம். அதன் காரணமாக தான் அந்த விண்டோ வந்து உடைந்து அந்த பயணி வந்து வெளியிலே இழுக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாகவும் ஊகங்கள் வெளியிடப்பட்டாலும் கூட ராயன்ஏர் வந்து அது தொடர்பான தகவல்களை இன்னமும் கூட வெளியிடவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பெரிய ஒரு சத்தம் ஒன்றை தொடர்ந்துதான் இந்த நிலைமைகள் தோன்றியிருக்கின்றன. அந்த மாஸ்க் வந்து சீலிங்ஸிலிருந்து உடனடியாகவே கீழிறங்கி இருக்கின்றது. அதே நேரம் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்மெல்லையும் கூட தாங்கள் அனுபவித்தோம் என்று சொல்லி அந்த விமான பயணிகள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் ஒரு பேசஞ்சர் அது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்து அந்த விண்டோவின் ஊடாக வழியில் இழுக்கப்பட்ட நிலையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் சீட் பெல்ட்டை போட்டிருந்ததன் விளைவாகத்தான் அவர் இப்போது உயிர் பிழைத்திருக்கின்றார் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. சீட் பெல்ட் இல்லாமல் இருந்திருந்தால் அவர் உடனடியாகவே வெளியிலே இழுத்து அவர் வீழ்ந்து உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த திகில் சம்பவம் தொடர்பாக ஐரிஷ் ஏவியேஷன் அத்தாரிட்டி இப்போது தாங்கள் இந்த இன்சிடென்ட் தொடர்பாக ராயன்ஏர் குரூப் ஏர்கிராஃப்டை தொடர்பு கொண்டிருக்கின்றோம். மேலதிகமாக அந்த விமானம் தொடர்பான பரிசோதனைகள் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பான உறுதிப்படுத்தலை நாங்கள் செய்வோம் என்று சொல்லியும் கூட ஐரிஷ் ஏவியேஷன் அத்தாரிட்டி அந்த தகவல்களையும் வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இதே மாதிரியான ஒரு சம்பவம் 2018 நிகழ்ந்ததாக கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவில் வந்து சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன்றில் நடந்திருக்கின்ற இந்த சம்பவத்தில் ஒரு பெண் பேசஞ்சர் ஒருவர் உயிரிழந்தமையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விமானத்தின் என்ஜின் அது சேதமடைந்து அதிலிருந்து கலந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பாகம் வந்து அந்த விமானத்தின் ஒரு ஜன்னலை உடைத்ததன் விளைவாக உள்ளிருந்த பயணி வந்து வெளியில் இழுக்கப்பட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்திருந்தார் என்று சொல்லி 2018 இதே மாதிரியான சம்பவம் இங்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த முறை சீட் பெல்ட்டை அந்த பேசஞ்சர் வந்து போட்டிருந்ததன் காரணமாக அவர் உயிர் பிழைத்திருக்கின்றார். இனிய பயணிகளால் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார் என்று சொன்னாலும் அவருக்கு ஒரு பெரும் திகில் அனுபவமாக அது கண்டிப்பாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். 10:17 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
8: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
9: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
10: Ajax Nissan and Infinity Savings Event, 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicksum 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy, 437-477-7960, 437-477-7960.
11: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
12: FM 102.7
11: East FM.
12: .ca.

செஞ்சானிகளே, ராஜாவின் சோகமான பாடல்களில் இனிமையான பாடல் தான் இதுவும் கூட. இது நம்ம பூமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கின்றோம். 10:32 ஈஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சைனா வந்து அதன் விண்வெளி துறையில் இன்னும் ஒரு கட்டத்திற்கு அடுத்த படிக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு சாதனையை தான் இன்று அது செயற்படுத்தி இருக்கின்றது. முதல் தடவையாக, வெரி ஃபர்ஸ்ட் டைம், அது வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ராக்கெட் ஒன்றை வெற்றிகரமாக தரை இறக்கி இருக்கின்றமை தான் அந்த ஒரு பெரும் சாதனை என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அந்த நாட்டின் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லி பார்த்தால் அதில் ஒரு பெரிய ஒரு திறப்பு முனையாகத்தான் இது அமைகின்றது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சைனீஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் என்று சொல்லி பார்த்தால் அது இந்த தசாப்தத்தில் வந்து மிக விரைவாக ஒரு வேகமான முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றது. எனவே அதன் ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றமாகத்தான் இந்த ரீயூசபிள் ராக்கெட் ஒன்று மீள தர இறங்கி இருக்கிறமை இப்போது பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த விடயம் தொடர்பாக சைனா ஏரோஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கார்பரேஷன் முக்கியமான ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. சதர்ன் சைனாவில் இருக்கக்கூடிய ஹெய்னன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ரொவின்ஸில் இருந்துதான் லாங் மார்ச் 10B ராக்கெட் வந்து இன்று வெள்ளிக்கிழமை அது லான்ச் பண்ணப்பட்டதாம். அது லான்ச் பண்ணப்பட்ட ஒரு 6 நிமிடத்திற்கு பிறகு அந்த ராக்கெட்டில் இருந்து அதன் அந்த ஒரு மீள பயன்படுத்தத்தக்க அந்த ஒரு பகுதி, அந்த பூஸ்டர் வந்து அதன் அப்பர் ஸ்டேஜிலிருந்து கலன்று மீண்டும் பாவிக்கத்தக்க வகையில் பூமிக்கு செங்குத்தாக திரும்பி அதன் அந்த ஒரு ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்மினால் அது இப்போது மீள கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் மிக சிறப்பான ஒரு வெற்றியை தாங்கள் அடைந்திருக்கின்றோம் என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ராக்கெட்டின் மேல்நிலையிலிருந்து தான் அது பிரிந்து 6 நிமிடங்களுக்கு பிறகு அந்த பூஸ்டர் வந்து செங்குத்தாக பூமிக்கு திரும்பி ஒரு மிதக்கும் தளத்தில் இப்போது மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. இது வந்து அமெரிக்கா தான் இதுவரைக்கும் செய்யக்கூடியதாக இருந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் சாதனையை சைனாவினாலும் செய்ய முடியும் என்பதைத்தான் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அடைவாக இது பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எலான் மஸ்க் அவரது ஸ்பேஸ் எக்ஸ் அந்த நிறுவனம்தான் முதல் தடவையாக இந்த ரீயூசபிள் ராக்கெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை சாத்தியமாக்கியிருந்தது. ரீயூசபிள் ராக்கெட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு மீள பயன்படுத்தக்கூடியதாகவும் கூட எலான் மஸ்க் அவரது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தயாரித்திருக்கக்கூடிய அந்த ராக்கெட்ஸ் வெற்றிகரமாக அமைந்திருந்தன. எனவே இந்த துறை என்று சொல்லி பார்த்தால் அதுக்கு பிறகு ப்ளூ ஒரிஜினும் கூட அதே மாதிரியான ஒரு சாதனையை நிகழ்த்தியிருந்தது. அமேசான் ஃபவுண்டர் ஜெஃப் பெசோஸ் அவரது ப்ளூ ஒரிஜினும் கூட அதை செய்து காட்டியிருந்தது. எனவே அமெரிக்கா தான் இதுவரைக்கும் இந்த விடயத்திலே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் சைனாவினாலும் அதை செய்ய முடியும் என்பதுதான் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ராக்கெட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து ஏவப்படுதல் வந்து ஒரு செலவு மிக்க ஒரு விடயமாகத்தான் இருந்திருக்கின்றது. ராக்கெட்ஸ் வந்து பொதுவாக ஒரு முறை மட்டும் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியக்கூடியவையாகத்தான் பல தசாப்தங்களாக இருந்திருக்கின்றன. அவற்றின் வெவ்வேறு பாகங்கள் வந்து ஒரு லான்ச் ஒன்று செய்யப்படுகின்ற போது அகற்றப்பட்டு அது அழிக்கப்படுவதன் காரணமாக ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் போன்றவற்றை இந்த ராக்கெட்ஸின் மூலமாக ஏவப்படுதல் என்பது பெரும் செலவு மிக்க ஒன்றாகத்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது. அதன் பின்புதான் அதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல சோதனைகள் நடத்தப்பட்டு தான் இந்த ரீயூசபிள் பூஸ்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே ஒரு ராக்கெட்டின் மிக பிரதானமான, மிக பெருமதி மிக்க ஒரு பகுதியாகத்தான் இந்த ரீயூசபிள் பூஸ்டர்ஸ் வந்து காணப்படுகின்றது. எனவே அவை பயன்படுத்தப்படுகின்ற போது இந்த கோஸ்ட் ஆஃப் சேட்டலைட் லான்ச்சஸ் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து மிக குறைவாக இருக்கும் ஏற்கனவே இருந்த நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அந்தளவுக்கு கொஞ்சம் செலவு குறையக்கூடிய ஒரு வழியாகத்தான் இந்த ரீயூசபிள் பூஸ்டர்ஸ் வந்து இப்போது ஒரு முக்கியமான மாற்றத்தை தந்திருக்கின்றன. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து முதல் தடவையாக அதன் ரீயூசபிள் ஃபால்கன் 9 ராக்கெட்டை 2015 டிசம்பர் மாதத்திலே முதல் தடவையாக ஒரு ஆர்பிட்டல் ஃப்ளைட் ஒன்றிலிருந்து மீளவும் பூமியில் நிலை நிறுத்தி பெரும் சாதனையை படைத்திருந்தது. அதன் பின்பு என்று சொல்லி பார்த்தால் 2025 நவம்பர் மாதத்தில் ப்ளூ ஆரிஜினின் நியூக்ளின் அந்த ராக்கெட்டும் கூட மீளவும் பூமிக்கு திரும்பி
ஒரு வெற்றியை கண்டிருந்தது என்பதைத்தான் சொல்லலாம். ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 என்று சொல்லி பார்த்தால் ஒரு வருடத்தில் 150 தடவைகள் ஏவக்கூடிய வகையில் இப்போது நிறைய மாற்றங்கள் அந்த மீள பயன்படுத்தத்தக்க வகையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த பூஸ்டர்ஸில் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒரே ஒரு பூஸ்டர்ஸ் வந்து பல தடவைகள் மீள பயன்படுத்தக்கூடியதாகவும் கூட இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் சைனாவும் கூட முதல் தடவையாக அதனை தங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி இப்போது நிரூபித்திருப்பதாகத்தான் இங்கு இந்த விபரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதத்திலும் கூட அதன் முதல் முயற்சியை சைனா இந்த விடயம் தொடர்பாக செய்திருந்தது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட் மீட்புக்கான முதல் முயற்சியை தான் சைனா வந்து பிப்ரவரி மாதத்திலே செய்திருந்தது. அதன் லாங் மார்ச் 10A ராக்கெட்டை மீளவும் தரையிறக்குவதற்கான முயற்சியை அது செய்திருந்தது. அது கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் அந்த ராக்கெட் வந்து கீழே இறங்கினாலும் கூட அந்த ரிக்கவரி பிளாட்ஃபார்மில் அது தரையிறங்கவில்லை. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கடலில் தான் அது பிப்ரவரியிலே விழுந்திருந்தது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை வெற்றிகரமாக அந்த பிளாட்ஃபார்மில் அது தரையிறங்கி சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது சைனாவினால். இந்த லாங் மார்ச் 10B என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராக்கெட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து ஸ்பேஸ் எக்ஸின் ஃபால்கன் 9 ஒப்பிடக்கூடிய ராக்கெட்ஸாகத்தான் காணப்படுகின்றனவாம். குறைந்தது ஒரு 16 மெட்ரிக் டான்ஸ் எடை கொண்டிருக்கக்கூடிய அந்த பேலோட்ஸை பூமியின் அந்த தாழ்வான சுற்றுவட்ட பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய வகையில் தான் அவை உருவாக்கப்பட்டிருக்கின்றன சைனீஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராமில், த லாங் மார்ச் 10B அந்த ராக்கெட்ஸ். எனவே அவையும் கூட மிக முக்கியமான ஒரு ராக்கெட்ஸாகத்தான் கருதப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஃபால்கன் 9 போல அல்லாமல் லாங் மார்ச் 10B வந்து ஒரு தரைத்தளத்திலோ அல்லது ஒரு ட்ரோன் ஷிப்பிலோ தரை இறக்கப்பட முடியாதவை. அதற்கு பதிலாக எப்படி தரையிறக்கப்படுகின்றன மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் என்று சொல்லி பார்த்தால் அவற்றிலே வந்து அந்த ராக்கெட்ஸில் வந்து ஒரு லேண்டிங் ஹூக்ஸ் வந்து இருக்குமா, அது வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் பிளாட்ஃபார்ம் அதாவது மிதக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மில் இருக்கின்ற அந்த நெட்டை வந்து அது கேட்ச் பண்ணுகின்றது. அந்த ஹூக்ஸினால் அது கேட்ச் பண்ணித்தானாம் அங்கு தரையிறக்கப்படுகின்றது. வித்தியாசமான மெத்தடை பயன்படுத்தினாலும் கூட அவற்றை மீள பயன்படுத்தக்கூடிய வகையில் இப்போது தரையிறக்கி சாதனை படைத்திருக்கிறார்கள் சைனாவின் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்தவர்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த ஒரு செய்தி அந்த வெற்றி வந்து வெளியானதுக்கு பிறகு உடனடியாகவே சைனாவின் ஸ்பேஸ் ஃபேர்ம்ஸ் அவற்றின் பங்குகள் வந்து பெரும் உயர்வை சந்தித்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சைனா ஸ்பேஸ் சாட் அண்ட் சைனா சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் அவற்றின் பங்குகள் வந்து அதன் சைனாவின் நிதி சந்தை விதிமுறைகளால் அனுமதிக்கப்பட்ட தினசரி வரம்பாக இருக்கக்கூடிய 10% உடனடி உயர்வை சந்தித்திருந்தன என்பது தொடர்பான தகவல்களும் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 10:40 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM business.ca.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
8: காற்றில் பரவும் இசை போல
9: ஈஸ்ட் எஃப்எம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு The loan arranger Oro Sale and Financing 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road Scarborough 6479804779
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட் யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக்இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
7: என்ன யோசினை,
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
11: எங்களிசை 102.7.

நேரம் காலை 11 மணி. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெள்ளிக்கிழமையின் காலை பொழுதில் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. அதே நேரம் நல்லொரு வெப்பநிலையும் தரக்கூடிய ஒரு அழகான நாளாக இந்த நாளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-2412-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை வந்து இன்று 5% உயர்ந்திருந்தாலும் நாளைக்கு 3% சரியும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 24 இப்போதைய வெப்பநிலை 30 உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கின்றது. முகில் குறைந்த அளவில் தான் வானத்தில் தென்படுகின்றது. 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 33°C என்று நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். 8:59 சூரியஸ்தமனம் என்ற எதிர்வு கூறப்படுகின்றது. இரவுப்பொழுதில் 19-20°C உணர்நிலையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம். ஜூலை மாதத்தின் ஒரு சிறந்த வார இறுதியை நாங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய அழகான அதிக வெப்பம் இல்லாத 2 நாட்களாகவும் வரப்போகின்றன சனி ஞாயிற்றுக்கிழமைகள். நாளைக்கு சனிக்கிழமை 27-31 உணரப்படும். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அதே மாதிரி தான். மெயின்லி சனி 28 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 32 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் மீண்டும் வெப்பநிலை உயர்கின்றது. திங்கட்கிழமை வந்து 29-35 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 32 வெப்பநிலை உயர்விருந்தாலும் 40 நாங்கள் உணர்நிலையில் பெறப்போகின்றோம். எனவே வெப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாத்தியத்தை தான் அடுத்த வாரத்தின் ஆரம்பம் தருகின்றது. அதிலும் செவ்வாய்க்கிழமை கடும் வெப்பத்தோடு இருக்கப் போகின்றது. பிரதானமாக வெயிலும் அன்றைக்கும் நிறைந்திருக்கும். புதன்கிழமை 30-36 உணரப்போகின்றோம். வெயில் முகில் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் சொல்லப்படுகின்றன. அதன் பின்பு வியாழக்கிழமை சற்று தணிகின்றது. அந்த வெப்பம் 27-31 வரை உணரப்போகின்றோம். வெள்ளி வந்து 30°C வரை உணர்நிலை உயர்வு இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இப்போது அடுத்த வாரத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஜூன் மாதத்திற்கான வேலையின்மை வீதம் வந்து கனடாவில் எப்படி இருந்தது என்பது தொடர்பான தகவல்களை புள்ளி விவரவியல் திணைக்களம் இன்று காலையில் வெளியிட்டிருக்கின்றது. ஜூன் மாதத்தில் வந்து கனடாவின் பொருளாதாரம் வந்து ஒரு 18,000 வேலைகளை சேர்த்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த விவரங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று காலை பொழுதில் ஜூனுக்கு முதல் வந்திருக்கக்கூடிய மே மாதத்தில் காணப்பட்ட வேலைவாய்ப்பு சந்தையின் வேகத்தை தான் ஜூன் மாதமும் கூட தொடர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே மேலதிகமான வேலைகள் கொடுக்கப்பட்டதன் காரணமாக வேலையின்மை வீதம் வந்து ஒரு 6.5% கொஞ்சம் குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அந்த வேலைவாய்ப்புகள் வழங்கியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்பு எதிர்பார்ப்புகள் என்று சொல்லி பார்த்தால் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஒரு 6.6% இருக்கும் என்று சொல்லித்தான் பொருளாதார வல்லுநர்களால் கணிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த எதிர்பார்ப்பை தாண்டி 6.5% இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஜூன் மாதத்தில் சற்று சரிந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக தகவல்களை பார்த்தால் இந்த ஜாப் கெயின்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஜூன் மாதத்தில் பெரும்பாலும் வந்து பார்ட் டைம் ஒர்க் தானாம் அதிகம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் அக்கோமடேஷன் மற்றும் ஃபுட் சர்வீசஸ், ஹோல்சேல், ரீட்டெயில், ட்ரேட் போன்ற துறைகளில்தான் அதிகம் வேலைகள் வழங்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்று சொல்லி பார்த்தால் இந்த ஜாப் மார்க்கெட்டை பார்க்கின்ற போது சம்மர் ஜாப் மார்க்கெட் வந்து இப்போது திறந்த நிலையில் காணப்படுவதன் காரணமாக அவர்களுக்கு அதிக வேலைகள் ஜூன் மாதத்தில் வழங்கப்பட்டிருப்பதைத்தான் இப்போதைய தரவுகள் காட்டுவதாகவும் கூட புள்ளி விவரவியல் திணைக்களம் என்று இந்த விவரங்களை வெளியிட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:04 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 லக்ஷ்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லக்ஷ்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாசை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 மார்க்கம் Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
7: The station with the
8: best
7: music.
8: It's East FM.
9: Feel the power.
10: Feel the bass. 102.7 FM.

சந்திரபோஸின் இசையில் பெரிய எடுத்து பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டிருக்கின்றோம். 11:18 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அரிசியை பிரதான உணவாக உண்ணக்கூடிய எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு ஆய்வு முடிவொன்றுதான் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது. நாங்கள் வந்து அதிகம் ஒவ்வொரு நாளுமே எங்களது மிக பிரதானமான உணவாக அரிசியை சேர்த்து கொள்ளுகின்றோம். இதே நேரம் எங்களை போலத்தான் ஏனைய ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய சமூகத்தினரும் கூட ஏதாவது ஒரு வகையில் அரிசியை வந்து உணவிலே நிரந்தரமாக சேர்த்து கொள்ளுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும். எனவே இந்த நிலையில்தான் ஒரு சில அரிசிகளில் இப்போது கவலைக்குரிய அளவிலான ஆர்சனிக் இருப்பது தொடர்பாகத்தான் ஒரு புதிய ஃபுட் சேஃப்டி இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றமை தான் முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஒரு நியூ கன்சியூமர் ரிப்போர்ட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அதை செய்துதான் இப்போது அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். நியூமரஸ் ரைஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து ஹை லெவல்ஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் ஆர்சனிக் இருந்து

இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த இன்ஆர்கானிக் ஆர்சனிக் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து டேஞ்சரஸ் ஃபார்ம் ஆஃப் ஹெவி மெட்டல் அண்ட் நோன் கார்சினோஜின் என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கார்சினோஜன் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து கேன்சருங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த கார்சினோஜெனிக் எஃபெக்ட்ஸை கொண்டிருக்கக்கூடியதாகத்தான் இந்த கார்சினோஜன்ஸ் வந்து இருக்கின்றன. எனவே அந்த மாதிரியான ஒரு ஹெவி மெட்டல் அதுதான் இந்த ஆபத்தான இன்ஆர்கானிக் ஆர்சனிக் என்று சொல்லித்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அது வந்து சீரியஸான ஹெல்த் எஃபெக்ட்ஸையும் கூட ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே பல ஆய்வுகள் அதனை நிரூபித்திருக்கின்றன. மனிதர்களுக்கு வரக்கூடிய ஸ்கின் கேன்சர், பிளாடர் கேன்சர், Type 2 diabetes, கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் போன்றவற்றோடு நெருங்கிய தொடர்பினை கொண்டதாக இந்த இன்ஆர்கானிக் ஆர்சனிக் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட அந்த கன்சியூமர் ரிப்போர்ட்ஸில் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு கூற முடிகின்றது. எப்படி இந்த அரிசியில் இந்த ஆர்சனிக் வந்து அதிகம் காணப்படுகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அரிசி வந்து பெருமளவிலே வயல்களில் நீர் இருக்கக்கூடிய நிலையில்தான் அது வளர்க்கப்படுகின்றது. இது வந்து பல இடங்களில் வெள்ள நீர் தேங்கியிருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகின்ற போது அதன் மூலமாக அந்த ரைஸ் ஃபீல்டில் வளரக்கூடிய அந்த அரிசி அதுவும் கூட அந்த ஒரு நெற்பயிரின் மூலமாக மண்ணிலிருந்தும் நீரிலிருந்தும் அதிகளவிலே அந்த ஹெவி மெட்டலை வந்து அப்சர்வ் பண்ணி கொள்ளுகின்றது. அதே நேரம் இந்த ஆர்சனிக் என்று சொல்லி பார்த்தால் இயற்கையாகவே அது சாயில் அண்ட் வாட்டரில் நிறைந்திருக்கின்றது. ஆனால் இப்போது நாங்கள் வெளிப்புறங்களில் பாவிக்கக்கூடிய பல்வேறுபட்ட ரசாயன பொருட்களின் மூலமாகவும் கூட அது நீரில் கலந்து இந்த வெள்ள நீர் வந்து ஃப்ளட்டட் ஃபீட்ஸிலே இருக்கின்ற போது அதில் வளரக்கூடிய அந்த அரிசியில் அது உறிஞ்சப்படுகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த கடைகளில் இருக்கின்ற அந்த ரைஸ் ப்ராடக்ட்ஸ் தான் பரிசோதிக்கப்பட்டிருந்ததாம். 52 ரைஸ் ப்ராடக்ட்ஸை வந்து பரிசோதித்ததன் விளைவாகத்தான் அதுக்கான தனித்துவமான லேப் டெஸ்டிங் போன்றவற்றை செய்துதான் இப்போது இந்த கன்சியூமர் ரிப்போர்ட்டில் இந்த விவரங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த அரிசிகளில் வந்து மெஷரபிள் லெவல்ஸ் ஆஃப் ஆர்சனிக் இருந்தமை அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த இன்ஆர்கானிக் ஆர்சனிக் தானா தாங்கள் பரிசோதித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சாம்பிள் ஆஃப் ரைஸிலும் கூட இருந்திருக்கின்றது என்பதையும் அந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரைஸிலும் கூட அதன் அளவு வேறுபட்டதாக காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதில் அதிகம் வந்து இந்த இன்ஆர்கானிக் ஆர்சனிக் இருந்தது ப்ரவுன் ரைஸில் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அதே டைப்பில் இருக்கக்கூடிய ஒயிட் ரைஸோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதிலும் இந்த பாஸ்மதி போன்றவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அதிகளவிலே இந்த ப்ரவுன் ரைஸில் இருந்தமைதான் அதிகம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒப்பீட்டளவில் பார்க்கையில் பாஸ்மதி ரைஸில் சரி அல்லது இந்த சூஷி ரைஸில் சரி இந்த ஆர்சனிக்கின் அளவு வந்து சற்று குறைவானதாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பரிசோதிக்கப்பட்ட பல அரிசி வகைகளில் 40% அதிகமானவற்றில் ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே நாங்கள் உட்கொள்வது கூட காலப்போக்கில் எங்களுக்கு புற்றுநோய் அல்லது இந்த Type 2 diabetes போன்றவை வரக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கக்கூடிய அளவில் தான் இந்த ஆர்சனிக் இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே முக்கியமான இந்த ரைஸ் பிராண்ட்ஸோடு தொடர்பு கொள்வதற்காகவும் கூட முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டதாம். ஆனால் பல அதற்கு பதிலளிக்கவில்லை என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். ஹெல்த் கனடாவின் வெப்சைட்டை பார்த்தால் அதன் இணையதளத்தில் வந்து கனடாவில் விற்கப்படும் உணவுகளில் ஆர்சனிக் சரிவு குறைவாகவும் பல ஆண்டுகள் நிலையானதாகவும் இருந்து வருகின்றது என்பது தொடர்பாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னாலும் ஹெல்த் கனடா இன்னும் ஒரு சில அறிவுரைகளை இது தொடர்பாக வழங்குகின்றது. அரிசியை நாளாந்தம் நாங்கள் சாப்பிடுகின்ற போது ஏற்படக்கூடிய இந்த ஆர்சனிக் பாதிப்பை குறைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான ஆரோக்கியமான உணவுகளை நாங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். முழு தானியங்கள் அவற்றை வந்து நாங்கள் மாறி மாறி ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கொள்ளுதல் எங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பை வழங்கும். அப்படி இல்லை நீங்கள் அரிசியை சமைத்துத்தான் ஆக வேண்டும் உங்களை மாதிரியான மனிதர்கள் என்று சொல்லி பார்த்தால் அரிசியை சமைக்கின்ற போதும் கூட ஒரு மேலதிகமான கவனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுதல் அவசியம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதிக நீர் சேர்த்து
எடுத்து நாங்கள் சமைக்கின்ற போது அந்த பாதிப்பு சற்று குறைக்கப்படுகின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதை தாண்டி இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ரைஸ் குக்கரில் தான் பெரும்பாலும் நாங்கள் அந்த அரிசியை சமைக்கின்றோம், அது இலகுவானதும் கூட. ஆனால் ரைஸ் குக்கரிலே நாங்கள் போடக்கூடிய அந்த நீர் முழுவதுமே அந்த அரிசியின் மூலமாக உள்ளிழுக்கப்பட்டு தான் அந்த சாதம் வந்து அங்கு அந்த அரிசி வந்து தயாராகின்றது. ஆனால் அதற்கு மாற்றீடாக நாங்கள் அடுப்பில் அதனை சமைத்து மேலதிகமாக எஞ்சக்கூடிய அந்த நீரை வந்து வடித்து அகற்றுகின்ற போது அது எங்களுக்கு கொஞ்சம் மேலதிக பாதுகாப்பை தரும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதிக நீரிலே அவற்றை சமைத்து அதை நாங்கள் ட்ரெயின் பண்ணி பயன்படுத்துகின்ற போது அந்த பாதிப்பு சற்று குறைக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த குக்கிங் வாட்டரை வந்து எறிவது தான் பாதுகாப்பானது என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே இந்த ஆர்சனிக் லெவல்ஸ் எங்களது உடலில் உட்செல்வதை குறைப்பதற்கு நாங்கள் இந்த மாதிரியான மெத்தட்ஸை பயன்படுத்தலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட அரிசிக்கு பதிலாக ஒரு சில மாற்றீடுகளையும் நாங்கள் பயன்படுத்துதல் இன்னும் மேலதிக பாதுகாப்பை வழங்கும் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த குயின்வா மற்றும் ஓட்ஸ் போன்றவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அது இன்னும் அதிகமாகவே எங்களுக்கு பாதுகாப்பை தரும். இல்லை, அரிசி தான் நாங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் பாஸ்மதி மற்றும் இந்த சூஷி ரைஸ் போன்றவற்றை பயன்படுத்துகின்ற போது இந்த ஆர்சனிக் லெவல்ஸ் வந்து இனியவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அவற்றில் சற்று குறைவானதாகவும் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் பெரும்பாலும் இந்த பாஸ்மதி மாதிரியான அந்த வெள்ளை அரிசி வந்து எங்களுக்கு அதிக மாற்றத்தை வழங்குகின்றமை தொடர்பாகவும் தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. எனவே இந்த ஆர்சனிக் லெவல்ஸின் அடிப்படையில் தான் பாஸ்மதி மற்றும் சோஷி ரைஸ் போன்றவை பாதுகாப்பு சற்று பாதுகாப்பை வழங்குகின்றன என்பது தொடர்பான தகவல்கள் இங்கு பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். 11:25 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன்
4: 8684 7002 தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-268-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக் கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

39 நிமிடம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 இப்போது ஒரு நிறைவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். குவார்டர் ஃபைனல்ஸின் முதலாவது மேட்ச் வந்து நேற்று நடைபெற்றிருந்தது. பிரான்ஸ் மொரோக்கோவை எதிர்கொண்டிருந்தது. எதிர்பார்த்த ஒரு பெருவரை தான் பெற்றிருக்கின்றது பிரான்ஸ் என்பதைத்தான் சொல்லலாம். முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டைம் என்று சொல்லி பார்த்தால் அப்போது இரண்டு அணிகளாலும் எந்த விதமான ஒரு கோலையும் பெற முடியவில்லை. ஆனால் அதற்கு பிறகுதான் இந்த செகண்ட் ஹாஃபில் எம்பாப்பே வந்து ஒரு 60வது நிமிடத்தில் முதலாவது கோலை பிரான்ஸ் சார்பாக போட்டு ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தி இருந்தார். அதற்கு பிறகு 66வது நிமிடத்தில் பிரான்சின் ஒஸ்மேன் டெம்பேலே வந்து அடுத்த 2வது கோலையும் போட்டு இப்போது பிரான்ஸ் வந்து அரையிறுதிக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். மொரோக்கோ வந்து இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸோடு இப்போது வெளியேறி இருக்கின்றது. இன்றைக்கு வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான மேட்ச் வந்து நிறைய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெயின் பெல்ஜியத்தை எதிர்த்து விளையாடப் போகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இப்போது ஸ்பெயினா பெல்ஜியமா என்பது தொடர்பான நிறைய எதிர்கூறல்கள் வந்து முன்வைக்கப்படுவது காணக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்பெயின் என்று சொல்லி பார்த்தால் 2010 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் வந்து ஸ்பெயினாகத்தான் இருந்திருக்கின்றது. பெல்ஜியம் அணியும் கூட ஒரு பலமான அணியாகத்தான் இதுவரைக்கும் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பிலே விளையாடி இருக்கின்றது. 2018 தேர்ட் பிளேஸை வின் பண்ணிய அணியாகத்தான் பெல்ஜியம் இருந்திருக்கின்றது. எனவே அதுதான் பெல்ஜியத்தின் ஒரு பெரிய சாதனையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ரஷ்யாவில் 2018 நடைபெற்ற அந்த வேர்ல்ட் கப்பில் தான் தேர்ட் பிளேஸை பெற்று ஒரு சாதனை படைத்திருந்தது பெல்ஜியம். எனவே அதுவும் இப்போது தன்னை பலப்படுத்தித்தான் மீண்டும் இன்றைக்கு ஸ்பெயினை எதிர்த்து இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் விளையாடப் போகின்றது. 2010 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் தான் ஸ்பெயின் அணியினர். எனவே அவர்கள் வந்து 2வது தடவையாகவும் அந்த வேர்ல்ட் கப்பை சுவீகரித்துக் கொள்வதற்கான ஒரு ஆட்டத்தை இன்றைக்கு கண்டிப்பாக வழங்குவார்கள் என்பது தொடர்பாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே சதர்ன் கலிபோர்னியாவில் தான் இந்த வேர்ல்ட் கப் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் இன்று வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு நடைபெறப் போகின்றது. எனவே அதுவும் நிறையவே ஒரு எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்ற ஒரு கேமாக மாறி இருக்கின்றது. எனவே ரசிகர்களுக்கு வந்து பெரும் ஒரு விருந்தாக அமையும் இன்றைய இந்த ஆட்டம் என்பதைத்தான் சொல்லலாம். நாளைக்கு 2 குவார்ட்டர் ஃபைனல்ஸ் கேம்ஸை நாங்கள் பார்க்க போகின்றோம். சனிக்கிழமை 5 மணிக்கு நோர்வே மற்றும் இங்கிலாந்து மோதக்கூடிய அந்த ஒரு கேமும், அதுக்கு பிறகு 9 மணிக்கு தான் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை எதிர்கொள்ளப் போகின்ற அந்த கேமும் நடைபெறப் போகின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நோர்வேயா இங்கிலாண்டா என்று சொல்லி பார்த்தால் 2 அணிகளிலும் முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இருக்கின்றார்கள். நோர்வே தொடர்பாக எர்லிங் ஹாலண்ட் வந்து அதிகம் எதிர்பார்ப்பை இப்போது கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். அதே மாதிரி இங்கிலாண்டை பொறுத்தளவில் ஹாரி கேன், அவரும் கூட பெரிய நம்பிக்கை பெற்றிருக்கின்ற ஒரு வீரராக இப்போது இருக்கின்றார். எனவே 2 அணிகளும் சற்று பலமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றன. எனவே நாளைக்கு 5 மணிக்கு இந்த 2 அணிகளும் மோத இருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். 9 மணிக்கு தான் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி எப்படி விளையாடப் போகின்றார் என்பது தொடர்பான எதிர்பார்ப்பு வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தை எதிர்த்து அர்ஜென்டினா 9 மணிக்கு நாளைய தினம் விளையாடப் போகின்றது. எனவே இன்றைய கேமில், அதாவது பெல்ஜியம் வெர்சஸ் ஸ்பெயின், அதில் வெற்றி பெறக்கூடிய அணி வந்து இனி செமிஃபைனல்ஸில் பிரான்ஸை எதிர்கொள்ளப் போகின்றது. எனவே செமிஃபைனல்ஸில் பங்கேற்கப் போகின்ற அந்த 4 நாடுகளில் ஒரு இடத்தை இப்போது பிரான்ஸ் உறுதி செய்திருக்கின்றது. எனவே இன்றைய தினம் 3 மணிக்கு பெல்ஜியத்தை எதிர்த்து ஸ்பெயின் விளையாடப் போகின்ற நிலையில் பெல்ஜியமா ஸ்பெயினா வெற்றி பெறக்கூடிய அந்த அணி வந்து பிரான்ஸை அரையிறுதியில் எதிர்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்களை காண முடிகின்றது. அதே நேரம் 4 போட்டிகளில் நோர்வே இங்கிலாந்து விளையாடப் போகின்ற அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணியும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து விளையாடக்கூடிய அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய அணியும் செமிஃபைனல்ஸில் மோத இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த கோல்டன் பூட் அதனை யார் பெற்றுக்கொள்வார் என்பது தொடர்பான ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். சொன்னால் நேற்று வரைக்கும், அதாவது பிரான்ஸ் விளையாடுவதற்கு முன்பு வரைக்கும், லியோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினா சார்பாக 8 கோல்ஸோடு முதல் இடத்திலே இருந்திருக்கின்றார். 8 கோல்ஸ் மற்றும் 1 அசிஸ்ட் என்று சொல்லி அவரது நிலைமை முதலிடத்தில் இருந்திருக்கின்றது. 2வது இடத்தில் 7 கோல்ஸோடு பிரான்சின் எம்பாப்பே வந்து நேற்றைய தினம் வரைக்கும் இருந்திருக்கின்றார். ஆனால் நேற்று பிரான்ஸ் விளையாடியதை தொடர்ந்து எம்பாப்பேயின் கோல்ஸ் வந்து 8 இப்போது உயர்ந்திருக்கின்றது. எனவே அவர் 3 உதவிகளையும் வழங்கியிருப்பதன் காரணமாக இப்போது இந்த கோல்டன் பூட்டுக்கான அந்த ரேஸில் முதலிடத்துக்கு அவர் வந்து சேர்ந்திருக்கின்றார்.
பிரான்ஸ் அணி சார்பாக எம்பாப்பே. ஆனால் நாளைக்கு தான் அர்ஜென்டினா மீண்டும் விளையாட போகின்றது. எனவே மெஸ்ஸியின் ஆட்டம் நாளைக்கு எப்படி இருக்க போகின்றது என்பது நிறைய எதிர்பார்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. இந்த நிலையில் நாளைய நாள் அவர் ஒன்றோ அல்லது இரண்டோ மூன்றோ கோல்ஸை அடிக்கின்ற போது அவரது நிலை இன்னமும் உயரலாம் என்பது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே பார்க்கலாம் யார் அதற்கு அதிகம் தகுதி பெறப்போகின்றார்கள் என்று சொன்னாலும் கூட லியோனல் மெஸ்ஸி மற்றும் கலியன் எம்பாப்பே இரண்டு பேருக்கிடையிலான போட்டி தான் அதிகம் இந்த கோல்டன் பூட் தொடர்பாக தொடர்கின்றது. மூன்றாவது இடத்தில் நோர்வேயின் எர்லிங் ஹாலண்ட் வந்து ஒரு மிக பலமான இடத்தை தான் பெற்றிருக்கின்றார். இதுவரைக்கும் 7 கோல்ஸே அவரும் கூட பெற்றிருக்கின்றார் என்பதும் கூட குறிப்பிடத்தக்கூடிய. நான்காவது இடத்தில் என்று சொல்லி பார்த்தால் இங்கிலாந்தின் ஹாரி கேன் 6 கோல்ஸோடு இருக்கின்றார். ஒரு உதவி வழங்கி இருக்கின்ற நிலையில் அவரது இடமும் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அடுத்த 5வது இடத்தில் தான் பிரான்ஸ் அணி சார்பாக நேற்றைய அந்த 2வது கோலை அடித்திருக்கக்கூடிய ஆஸ்மியன் டெம்பலே வந்து இருக்கின்றார். 5 கோல்ஸ், 2 அசிஸ்டன்ட் சொல்லி அவரது இடமும் கூட ஒரு சிறந்த இடத்தை தான் இப்போது பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஆண்டின் ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

11:51 நேற்று இன்று நாளைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். ஐரோப்பாவின் பல இடங்கள் தொடர்ச்சியாக ஒரு சில வாரங்கள் சந்தித்திருக்கக்கூடிய அந்த வெப்ப அலையின் விளைவாக பல இடங்களிலும் வெப்பநிலை வந்து 40 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கின்ற இந்த நிலையில் இப்போது சதர்ன் ஐரோப்பாவில் பல்வேறுபட்ட நாடுகள் வந்து பெரும் காட்டுத்தீயை சந்தித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஸ்பெயின் வந்து அதிகளவில் இப்போது பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றமை தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சதர்ன் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பல இடங்களில் தொடர்ந்து பரவிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்டுத்தீயின் காரணமாக குறைந்தது 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்களாம். இன்னமும் 23 பேரை காணவில்லை என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. லோஸ் கலாடோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி, அல்மேரியா போன்ற பகுதிகள் எல்லாம் தொடர்ச்சியாகவே இந்த காட்டுத்தீ இப்போது மிக அதிகமாக எரியக்கூடிய பகுதிகள் என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. நூற்றுக்கணக்கான எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர்ஸ் வந்து இப்போது அந்த தீயை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதையும் கூட காண முடிகின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு வெள்ளிக்கிழமையை நாங்கள் நல்லொரு வெப்பநிலையுடன் இன்று தொடர்ந்து அனுபவிக்கப் போன்றோம். 23 இப்போது இருக்கின்றது, 29 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 33 இன்று கூடிய உணர்நிலையாக இருக்கும். நாளைக்கு நாளை மறுதினம் வருகின்ற இந்த வார இறுதியில் சிறந்த வெப்பநிலை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதிகளவில் வெப்பம் இல்லாத 2 நாட்களாகவும் சூரிய வெளிச்சம் மிக்க 2 நாட்களாகவும் கூட வார இறுதியும் வரப்போகின்றது என்பதையும் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்ளலாம். எரிபொருள் விலையிலும் கூட இன்று 5% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருந்தாலும் கூட நாளைக்கு விலை குறைகின்றது. 3% விலை குறையப் போகின்றது என்பது தொடர்பாகவும் தெரிவித்துக் கொண்டு நேற்று இன்று நாளையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இதுவரை நேரமும் வெள்ளிக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாளும் தொடர்ந்து வருகின்ற வார இறுதி நாட்களும் தொடரட்டும் மற்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
3: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரி முருகன் தேர் மோன்றியல் சுற்றுலா ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23-24-25-26 மற்றும் ஜூலை 31 ஆகஸ்ட் 1-2-3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நன்றி மதுமிதா. நேரம் 12 மணி தொடக்க 3 மணி வரை வாட்ஸ்அப் ட்ரானோடு இணைந்திருக்க போறீங்க. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்துக்கலை ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு 416-824-1212 மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டொரண்டோல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற தகவலை உங்களுக்காக உடனுக்குடன் எடுத்து வரதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீக்கெண்ட், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, நீங்க டவுன் டவுன் போய் சிஎன் டவர் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் ஒளிர இருக்கு. ஏன்னா யூஎன் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹோப் ஞாபகப்படுத்தும் விதமாக சிஎன் டவர் இந்த பச்சை நிறத்தில் ஒளிர இருக்கு. இதே போல இன்னும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரோனா.

நேரம் 12:10 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ் எஃப்எம்-இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபா 2026 அடுத்த கட்ட போட்டிகள் ஆரம்பமாயிருச்சு. குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ஏற்கனவே ஃப்ரான்ஸும் முறக்கும் போது ஃப்ரான்ஸ் 2 கோல்களை இட்டு இனி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்காங்க, அதாவது செமிஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்காங்க. இன்று 3:00 ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் ஆகிய 2 நாடுகளும் மோத இருக்கின்றன. அண்ட் இதில் வெற்றி பெறும் அணியானது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்ல இருக்கின்றது. இதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
5: வாவ், அது எப்படி உங்க ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
8: போட்ட புது சேலை உடுத்தி
9: ஸ்காபரோவில்
10: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
10: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
11: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
12: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
13: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
12: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
14: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம்
15: 102.7.

செல்லமை திரைப்படத்திலிருந்து எழுத்தது பாடல். இந்த நேரத்தில் ஒரு ஃபார்மர் கன்சர்வேட்டிவ் கேபினெட் மினிஸ்டர் இப்போ சீரியஸாக ட்ரோனோ மேயருக்கு வந்து அவர் ரன் பண்ண போகிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. கிறிஸ் அலெக்சாண்டர் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை, அ நம்பர் ஆஃப் பீப்புள் அண்ட் ஆர்கனைசேஷன் இன் த சிட்டி ஃபார் விச் ஐ ஹாவ் எனார்மஸ் ரெஸ்பெக்ட் ஹாவ் ஆஸ்க் மீ டு அண்ட் ஐ டோன்ட் டேக் தட் லைட்லி அப்படின்றத சொல்லியிருக்காரு. அலெக்சாண்டரை பொறுத்த வரைக்கும் கன்சர்வேட்டிவ் கேண்டிடேட்டாக ஏசிக்ஸ் பிக்கரிங்கில் 2011 வந்து போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டரான ஸ்டீஃபன் ஹார்பர்ட மெஜாரிட்டி கவர்மெண்ட்ல இவர் இடம் பிடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் கனடாட மினிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷனாக 2013 2015 ஆண்டு வரை இவர் பணிபுரிந்திருக்கின்றார். ஏற்கனவே இந்த ட்ரோனோ மேயரல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் 26 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் ரன்னராக தற்போதைய மேயர் ஒலிவியா சாவ், அவர் தொடர்ந்து கவுன்சிலர் பிராட் பிராட்ஃபர்ட் இருக்காங்க. எது எதுவோ யாரெல்லாம் முடிபோட விரும்புகிறாங்களோ அவங்க August 21 முன்னாடி அவங்களது பெடிஷனை சப்மிட் பண்ணணும். ஆனால் அது மட்டும் இல்லை, October 26 ட்ரான்டோனியன்ஸ் போல்ஸுக்கு போகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் தான் தெரியும் அடுத்த மேயர் யாருன்னு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அலெக்சாண்டர் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. தட்ஸ் கன்வர்சேஷன் ஐ குடன் இக்னோர், ஸோ ஐ எம் சீரியஸ்லி கன்சிடரிங் அபவுட் இட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். 12:26 செலசி பர்னிச்சர்ஸின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரமே நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சமைக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் ரெண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 ஃபார்மசி அவென்யூ ஸ்கார்ப்ரோ, 416-731-7044. ஒலிக்கின்றது துள்ளுவதோ இளமை திரைப்பட பாடல்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோ நகர முதல்வர் பதவிக்கான தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் அறிவித்துள்ளார். நகரில் தாம் மதிப்பு வைத்திருக்கும் அமைப்புகளும் நபர்களுக்கும் இதுபற்றிய கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டீஃபன் ஹாப்பர் தலைமையிலான முன்னாள் பழமைவாத கட்சி அரசில் ஏஜெக்ஸ் பிக்கரிங் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய கிறிஸ் அலெக்சாண்டர் கெனடிய குடிவரவு அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார். தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியாகிய சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக தாவைக்கல் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் கரூர் சென்றுள்ளார். ஏனைய மாவட்டங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரங்களில் அளவுக்கு அதிக கூட்ட நெரிசல் தொடர்பில் அம்மாவட்டங்களின் போலீசார் தமக்கு முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் வரவேண்டாம் என அறிவுறுத்தி பிரச்சாரங்களை ரத்து செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அப்போதைய கரூர் காவல்துறை நெரிசல் மிகுந்த மக்கள் கூட்டத்துக்குள் தம்மை திட்டமிட்டு அழைத்துச் சென்ற நாடகத்தை தாம் நம்பிவிட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். அந்த நெரிசலை தூண்டியது யார் என கேள்வி எழுப்பிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம் மீது வீண்பழி சுமத்திய அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டிலிருந்த தம்மை ஓடி ஒளிந்ததாக அவதூறு பரப்பியதாக விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கில் ராணுவ பிரசன்னத்தை குறைத்து பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் அங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசு நிதியுதவிகளை வழங்க தயாராக இருந்தாலும் இலங்கையின் முன்னைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் அவ்வுதவிகளை பெற தயங்குவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
1: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்கே போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசனுக்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 6506 9552 4165088 9552 IP Gold House திருமணம், பூப்பணித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5554 5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசன் ரை கொடுங்கள். கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323 4167792323.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026. பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: Yo mama, you know how me nirki said the dance floor, baby.

சத்தமா பத்து ரெண்டு படத்துல இருந்து எழுத்தது பாடல் 12:47. இது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. ஸோ இப்போ வந்து இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் இறுதிக்கடத்த நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்பெயின் பெல்ஜியம் மோத இருக்கிறதோட நாளை மாலை 5 மணிக்கு நோர்வே மற்றும் இங்கிலாந்து ஆகிய அணிகள் மோத இருக்கின்றன. அதை தொடர்ந்து நாளை 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து ஆகிய அணிகள் மோத இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சிட்டி ஆஃப் ட்ரோனோ இந்த நேரத்தில் ஒரு டிராஃபிக் அலர்ட் கொடுத்துருக்காங்க. சனிக்கிழமை காலை 6:30 தொடக்கம் ஜூலை 11th சாட்டர்டே 6:30 AM டு சண்டே ஜூலை 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்கிளேர் அவென்யூ வெஸ்ட் ஃப்ரம் கிறிஸ்டி ஸ்ட்ரீட் டு வினோனா டிரைவ் வந்து மூடி இருக்கும். ஏன்னா டிடி சால்சா ஆன் சென்ட்கிளேர் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் காரணமாக. ஸோ பயணிக்கிறவங்க, டவுன் டவுன் செல்றவங்க இதை கவனத்தில் கொள்ளுமாறு சிட்டி ஆஃப் ட்ரோனோ உங்களை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது.

வணக்கம் விஜயாட்னி சார் அவர்களே, நான் என்ன கேட்க போகின்றேன் என்றால், இந்த பாட்டினையும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த பாட்டினையும் சரி, எப்போ பார்த்தாலும் புரியாத வார்த்தையாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899 6472-93-5899.
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026
4: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலுகள் $200 முதல் 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
6: பூவே பூவே பெண் பூவே,
5: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
6: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
7: இன்றைய நாளில்,
8: இன்றைய நாளில்
7: அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை.
8: வாட்ஸ்அப் டொரண்டோ,
9: வாட்ஸ்அப் டானோடு இணைந்திருக்கீங்க. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 30 உள்ளது. இன்று மாலை 27 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. தொடர்புகளுக்கும் மேலதிக விளம்பர தகவல்களுக்கும் 416-824-1212. மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டொரண்டோவில் ஏராளமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த வெதரை பற்றி சொல்ல போனால், இனி வரும் காலங்களில் இன்னும் கொஞ்சம் வெப்பமான ஒரு காலநிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்வயர்மெண்ட் கனடா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு 28 டிகிரி செல்சியஸ் இருந்தாலுமே க்ளோசர் டு 34 வித் ஹியூமிடிட்டியாக இருக்கும் என நம்பப்படுகிறது. டே டைம் ஹை மட்டுமே 28 and 29 டிகிரிஸ் வந்து இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே உணரப்பட இருப்பதாக இதில் கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மண்டே டு டியூஸ்டே வென்ஸ்டே, அதாவது அடுத்து வர இருக்கிற வாரம், டே டைம் மட்டுமே 31 டிகிரி செல்சியஸ் டு 33 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நீங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வெதர் அஸ் ஹை அஸ் ஹியூமிடெக்ஸில் 40 தொடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மகியான டெம்பரேச்சர் தேர்ஸ்டே தொடருமோ, அதே மாதிரியே ஹையஸ்ட் இந்த தேர்ஸ்டி வந்து 27 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஆக மொத்தம் சமரிங்க சமரிங்கன்னு தேடிட்டு இருந்த பலருக்கு இதோ நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த சமரிப்பை பதில் சொல்லியிருக்கு. அளிக்கின்றது அதிர்மம் திரைப்பட பாடல்.

போஸ் திரைப்படத்திலிருந்து அடுத்தது பாடல். 1:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. சிட்டி ஆஃப் ட்ரானோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்கு. ஒரு மலைக்கு அப்புறம், ரெயின் சீசனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு லேக்கோ அல்லது பீச்சோ போகிறேன்னா ரொம்ப கவனமாக இருப்பதாகவும், குறிப்பாக லேக் பகுதிகளுக்கு போகிறவங்க கவனமாக இருக்கக்கூடியதாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஹை லெவல் ஆஃப் பாக்டீரியாஸ் இருக்கும் இந்த வாட்டரில். ஸ்டோம் வாட்டர் வந்து இந்த சுவர் வாட்டர் ஃப்ளோ ரெண்டுமே கலந்து லேக்கில் கலக்கிறதுனால பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்ற பட்சத்தில் தான் நீங்கள் ஒரு மழை பெய்ததுக்கு அப்புறம் லேக்குக்கு போகிறத தவிர்க்குமாறு இப்பொழுது சிட்டி ஆஃப் ட்ரானோ வேண்டுகோள் விடுத்துள்ளது. பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல், வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 495, 10 தமிழீழம் தோசை சம்பல் சாம்பாருடன் 745, 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 395, வாழையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்கள் 1295, வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழையில் பிட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 1495, வாழையில் ஊராடு ஊர்கோழி ஃபிஷ் கட்லட் மீன் பொரியல் முட்டை பொரியல் நெத்திலி பொரியல் இன்னும் பல. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கிறது. ஒலிக்கின்றது டைம் திரைப்பட பாடல்.

0: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல்.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜே ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபனு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
6: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074.
9: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

விண்ணர் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது பாடல் நீங்களுக்கு எடுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரோனோ. அண்ட் இந்த வீக்கெண்ட் நீங்கள் ட்ரோனோ ஐலண்டுக்கு ட்ரிப் பிளான் பண்ண போறீங்கன்னா சேரியட் ஃபெஸ்ட் வந்து இந்த வீக்கெண்ட் நடக்குது. அதே மாதிரி ஃபேரிஸ் டு சென்ட்ரல் ஐலண்ட், ஹேன்லண்ட் பாயிண்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் ஐலண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளான் ஹெட் பண்ணணும். அண்ட் ஃபெரியில் போக போகிறவங்க ப்ரீ புக் பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட்டில் இருக்க வேண்டிய லைனில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஸ்பெயின் அண்ட் பெல்ஜியம் ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் மோத இருக்குது. இது வரைக்கும் நடந்த போட்டிகளில் 8 கோல்களை இட்டு இப்பொழுது அதிகமான கோல் இட்டவரின் பட்டியலில் முதலாவது இடத்துல கிலியன் எம்பாப்பே இருக்கார். 2வது இடத்துல அதே 8 கோல்களோடு லயனல் மெஸ்ஸி. 3வது இடத்தில் இப்பொழுது எர்லிங் ஹாலண்ட் இருக்கார். அவர் 7 கோல்களை மொத்தமாக போட்டிருக்காரு. அகேன் அர்ஜென்டினாவுக்காகவும் நோர்வேக்கான போட்டியும் இனி வர்ற காலங்களில் வர இருக்கின்றதுனால இந்த எண்ணிக்கை மாறலாம். ஃபீஃபா உலகின போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. செலசி ஃபர்னிச்சர்ஸின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம். ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ ஸ்காப்ரோ, 416-731-7044. 1:24 அளிக்கின்றது பாடல் சின்ன மாப்பிள்ள திரைப்படத்தில் இருந்து.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் கடந்த மாதத்துக்கான வேலையின்மை வீதம் 0.1 வீதத்தால் குறைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் பகுதி நேர மற்றும் தனியார் துறை வேலைகள் அடங்கலாக நிகர அளவில் 18,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 6.5 வீதத்தை வேலையின்மை வீதமிட்டியுள்ளது. குறிப்பாக 15 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்ட இளைய வயதினர் மத்தியில் 33,000 வேலைகள் கடந்த மாதம் கனடாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளை வழங்குவதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு மறுத்துள்ளது. இதுகுறித்து மனு மீதான விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வாதார உதவிகள் தேவைதானே என கேள்வி எழுப்பியுள்ள நீதிமன்றம், அரசு பணிகள் வழங்குவதை அரசியலாக்க வேண்டாம் எனவும் நீதிமன்றம் அரசியல் மேடை அல்லவென்றும் கண்டித்துள்ளது. கரூருக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிகளை வழங்கியிருந்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர், திமுகவும் அதிமுகவும் கூட்டுக் களவாணிகள் என குற்றம் சாட்டியதுடன் வருகின்ற இடைத்தேர்தல்களில் அவ்விரு கட்சிகளும் கூட்டணி சேராமல் தனித்தனியாக நிற்க முடியுமா என சவால் விடுத்துள்ளார். இந்த இடைத்தேர்தல்களுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இலங்கையில் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வத்தை அதிகரிக்க பாடசாலைகளில் உளவள ஆலோசனைகள் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பயிற்றுட்டோ உளவள ஆலோசகர்களை பாடசாலைகளில் நியமிப்பது குறித்த தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய சிவஞானம் ஸ்ரீதரன், சமூக வலைதளங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வமும் அக்கறையும் குடைவடைந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: 102.7 கேட்டாலே
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES கலை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 free ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
5: கேளுங்கள் East FM 102.7.

நானும் ரவுடி தான் திரைப்படத்தில் இருந்து அடித்தது பாடல். இது இஸ்டெஃபமின் வாட்ஸ்அப் ட்ரானோ. சிட்டி ஆஃப் ட்ரானோ இந்த வீக்கெண்ட் கம்யூனிட்டி என்வாயன்மெண்ட் டே இவெண்ட்ஸை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. விலோடேல் யோக் சவுத் வெஸ்டின் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட். நீங்கள் உங்களோட பழைய எலக்ட்ரானிக் க்ளோதிங் ஹசாடஸ் வேஸ்ட் அண்ட் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃப்ரீ கம்போஸ் சப்ளைஸ் வந்து வழங்கப்படும். மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்றதுக்கு trono.ca/environment போகலாம். மேலதிக விவரங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. 1:43 வாட்ஸ்அப் ட்ரானோவோடு இணைந்திருக்கீங்க. இன்னும் ஏராளமான தகவல்கள் உங்களுக்காக நாங்கள் தர காத்துட்ருக்கோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ஒலிக்கின்றது பாடல் கண்டேன் சீதையை திரைப்படத்திலிருந்து.

0: ஷா ஃபீல் பண்ண இஸ் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் இஸ் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேரம் 2 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ. Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் எங்களோடு இந்த கொள்ள, யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மெலதிக விவரங்கள் விளம்பரங்கள் பற்றிய தகவல்களுக்கு 4168241212 மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், சுனநிலை 30 உள்ளது. இன்று மாலை 28 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி இந்த நேரத்தில் டவுன் டவுன் இந்த வீக்கெண்ட் போறவங்க இந்த பின்வரும் விஷயங்களை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி டிடி சாசான் சென்ட்கிளேர் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கிறதுனால கிறிஸ்டி ஸ்ட்ரீட் டு வினோனா டிரைவ் வந்து க்ளோஸ் பண்ணி இருக்கும் சாட்டர்டே டு சண்டே. அண்ட் இந்த க்ளோஷர் வந்து 6:30 AM சாட்டர்டே ஆரம்பமாகி 11:59 சண்டே முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சேரியட் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கு. இதை முதல் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. டொரண்டோட டவுன் டவுன் கோரில் இந்த வீக்கெண்ட் நடக்க இருக்கு. ஸோ சாட்டர்டே இந்த சேரியட் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கிறதுனால எட்வர்ட் ஸ்ட்ரீட் ஃப்ரம் பே டு யங் ஸ்ட்ரீட் 6 AM to 11 AM மூடி இருக்கும். யங் ஸ்ட்ரீட் ஃப்ரம் எட்வர்ட் ஸ்ட்ரீட் டு குவீன்ஸ் குவே ஈஸ்ட் 11 AM to 2 PM மூடி இருக்கும். ஃப்ரீலான் ஸ்ட்ரீட் ஃப்ரம் லேக் ஷோ புலவார்ட் ஈஸ்ட் டு குவீன்ஸ் குவே ஈஸ்ட் 6 AM to 3 PM மூடி இருக்கும். அது தவிர ஃபெஸ்டிவல் ஆஃப் சவுத் ஏஷியா நடக்க இருக்கின்றதுனால ஜெராட் ஸ்ட்ரீட் ஃப்ரம் காக்ஸ்வோல் டு கிளென்சைட் அவென்யூ வெஹிக்கிள் டிராபிக் வந்து மூடி இருக்கும். அண்ட் அந்த க்ளோஷர் வந்து 5 AM சாட்டர்டே ஆரம்பமாகி சண்டே மண்டே 4 AM வரைக்கும் தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2:02 இந்த மணித்தேரத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அளிக்கின்றது பாடல் வருஷம் 16 திரைப்படத்தில் இருந்த
2: பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு பலின் சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு
3: சரகடதும்
2: சடுகுடு சடுகுடு சடுகுடு
3: சரகடதும்
2: சடுகுடு சடுகுடு சடுகுடு
3: சரகடதி சரகடதி சரகட

இரண்டு மணி பத்து நிமிடம் ஒழித்தது மகுடம் திரைப்பட பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. ஸோ ஃபீஃபா வேர்ல்ட் கப் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கு. அண்ட் அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்க போனால் இப்பொழுது வந்து கோட ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கோட ஃபைனல்ஸ்ல ஏற்கனவே நேற்று நடைபெற்ற போட்டியில மொராக்கோவை வீழ்த்தியது பிரான்ஸ். இப்போ இன்னைக்கு 3 மணிக்கு ஸ்பெயின் பெல்ஜியம் கிடையிலான போட்டி நடக்க இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு 2 போட்டிகள் நடக்க இருக்கு. நோர்வே இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து மோத இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 ட்ரானோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸில் இப்பொழுது இதய முரளி, கட்டா குஸ்தி 2, லவ் ஓ லவ் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு நீங்கள் செல்லலாம்.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்டர் ஃபேன்

0: இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
0: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன், 102.7.

புஷ்பா 2-3 அழுத்தது பாடல் 2:23 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் ட்ரானோ. ஸோ இந்த வீக்கெண்ட் நிறைய இவெண்ட்ஸ் ட்ரான்டோவில் நடக்க இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்ட்டை காப்பாற்றும் வகையில் சிட்டி ஆஃப் ட்ரானோ கம்யூனிட்டி என்வாயன்மெண்ட் டேயை செலிப்ரேட் பண்ணது விலோ டேல் யோக் சவுத் வெஸ்டர்ன் மற்றும் ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட்டில். உங்களோட பழைய எலக்ட்ரானிக்ஸ் க்ளோத்திங் சாரஸ் வைஸை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்போஸ் சப்ளைஸ் வந்து திருப்பி தரப்படும். ஸோ ஆகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. பாபு கேட்ரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 495, 10 தமிழிலம் தோசை சம்பல் சாம்பாருடன் 745, 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 395, வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 1295. வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழையில் பிட்டு ரால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 1495, வாழையிலையில் ஊராடு ஊர்கோழி ஃபிஷ் கட்லட் மீன் பொரியல் முட்டை பொரியல் நெத்திலி பொரியல் இன்னும் பல. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கின்றது. ஒழிக்கின்றது பாடல் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

0: ஐயோ.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
2: East FM, Tamil, Seidhigal.
3: டொராண்டோ நகர முதல்வர் பதவிக்கான தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். நகரில் தாம் மதிப்பு வைத்திருக்கும் அமைப்புகளும் நபர்களும் இது பற்றிய கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டீஃபன் ஹாப்பர் தலைமையிலான முன்னாள் பழமைவாத கட்சி அரசில் ஏஜாக்ஸ் பிக்கரிங் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய கிறிஸ் அலெக்சாண்டர் கெனடிய குடிவரவு அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார். தமிழ்நாட்டில் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியாகிய சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக தாவேக்கல் தலைவரும் முதலமைச்சருமான விஜய் கரூர் சென்றுள்ளார். ஏனைய மாவட்டங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரங்களில் அளவுக்கு அதிக கூட்ட நெரிசல் தொடர்பில் அம்மாவட்டங்களின் போலீசார் தமக்கு முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் வரவேண்டாம் என அறிவுறுத்தி பிரச்சாரங்களை ரத்து செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அப்போதைய கரூர் காவல்துறை நெரிசல் மிகுந்த மக்கள் கூட்டத்துக்குள் தம்மை திட்டமிட்டு அழைத்துச் சென்ற நாடகத்தை தாம் நம்பிவிட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். அந்த நெரிசலை தூண்டியது யார் என கேள்வி எழுப்பிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம்மீது வீண்பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டில் இருந்த தம்மை ஓடி ஒழிந்ததாக அவதூறு பரப்பியதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கில் ராணுவ பிரசன்னத்தை குறைத்து பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் அங்கு சுற்றுலாத்துறை மேம்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசு நிதியுதவிகளை வழங்க தயாராக இருந்தாலும் இலங்கையின் முன்னைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் அவ்வுதவிகளை பெற தயங்குவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476, 6479826476.

0: எடுக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
2: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
2: மாப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-5058-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangukirar, 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

2:45 நிமிடம் ஒழித்தது தோலா திரைப்பட பாடல். இது ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் ட்ரானோ. ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் இன்னைக்கு 3 மணிக்கு அடுத்த மேட்ச், குவார்டர் ஃபைனல்ஸ் தான் அடுத்த மேட்ச் நடக்கிறதுக்கு. ஸ்பெயினா பெல்ஜியமா வின் பண்ற அணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஃபீஃபா ஆரம்பிச்சு நிறைவு பகுதியையும் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏராளமான விஷயங்கள், ஏராளமான அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்து இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பில் நடந்தது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையிலான போட்டியில் ரெஃப்ரியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு வந்து பெரிய சர்ச்சையானது ஒரு புறம் இருந்தாலும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேப் வர்தேங்கிற ஒரு புதிய நாடு வந்து எல்லாரும் பார்வையும் தன் பக்கம் ஈர்த்தது. குறிப்பாக அந்த அணி சார்பாக கோல் கீப்பராக இருந்த ஒஹின்யான்ற பிளேயர் வந்து எல்லாரும் மனதையும் வந்து ஈர்த்த ஒரு பிளேயராக இருந்தார். அதாவது இந்த ஃபுட்பால் சாக்கராக இருக்கட்டும், இதுக்கு வந்து வயது முக்கியம் இல்லை, திறமை இருக்கிறது முக்கியம் அப்படின்றத வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக ஒஹின்யா இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபிஃபா உலகின போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:49 நானும் விடைபெற்று சொல்லும் நேரமும் வந்தாச்சு. ஸோ இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரோனோ ஜூ போகிறீங்க அப்படின்னா பார்க் பஸ் ஒரு நான் ப்ராஃபிட் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ் நேஷனல் அண்ட் ப்ரொவின்ஷியல் பார்க்கில் வந்து 2010 மக்களை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பஸ் ரைட் ஜஸ்ட் $5 பர் பர்சனுக்கு நீங்கள் ட்ரோனோ ஜூக்கு போகலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரோலராக இருக்கட்டும் அல்லது ரிசர்வ் ஸ்ட்ரோலர் பெஞ்ச் நீங்கள் பண்ணணும்னா அடிஷனல் $10 பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த சீசனல் சர்வீஸ் வந்து வீக்கெண்ட்ஸ் அண்ட் ஹாலிடேஸ் அண்டில் September 7, 2026 ரன் பண்ண போகுது. 2 பிக்அப் லொகேஷன் இருக்கு, ட்ரோனோல 34 ஆஸ்க்வித் அவென்யூ யங் அண்ட் ப்ளோர்லையும், 5 ஓல்ட் யோக் ரோட் யோக் மில் ஸ்டேஷன்லையும் இந்த பிக்அப் இருக்கு. அண்ட் 8:30 காலையிலையும் 7 வந்து இந்த ட்ரிப் லீவ் பண்ணுறதுக்கு இந்த பஸ் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் வந்து ஒரு காஸ்ட் $20 ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியான வழியில் இது இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியில் எல்லாரும் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீக்கெண்டை ரொம்ப ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ருஷிதா. தொடர்ந்து நிகழ்ச்சியிலோடு கலையகத்தில் விஷிஷ்காந்த். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
0: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The Rockstar returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto Exclusive Radio Partner East FM 102.7.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
3: 416-461-6401.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா விஞ்ஞாபனம். கொடியேற்ற பெருவிழா ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. அன்றைய தினம் அதிகாலை முதல் விசேட பூஜைகள் நடைபெற்று காலை 11 மணிக்கு கொடியேற்ற பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் பெருமானின் திருவருளை பெற்றுச் செல்லும் வண்ணம் ஆலய நிர்வாகத்தினர் அழைக்கின்றனர். ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 4162918500.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்தும் உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியமுக்கு இடையிலான போட்டி 3 மணிக்கு ஆரம்பமாகின்றது. 2வது காலிறுதி போட்டியாக அதை பற்றிய விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளப் போகின்றோம்.

மூன்று மணி ஆறு நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது காலிறுதிப் போட்டி ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐந்து நிமிடங்களை கடந்த இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அணிகளும் கோல்களை பெறவில்லை. ஸ்பெயினுக்கான வெற்றி வாய்ப்புகள் உயர்வாக இருப்பதாக முன்கூட்டிய எதிர்ப்பு கூறுகள் தெரிவித்திருக்கின்றன. பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 முதலாவது அணியாக அரையிறுதிக்குள் பிரான்ஸ் நேற்று நுழைந்திருந்தது. இன்றைய போட்டியில் வெல்லுகின்ற அணி பிரான்ஸை அரையிறுதியில் எதிர்கொள்ளும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. வெளியில் 25 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. அதே வேளையில் உணரப்படுவது 32 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. நாளை சனிக்கிழமையும் வெயில் முற்று முழுதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 27 டிகிரி செல்சியஸ் நாளை அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. 3% வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. பாபு கேட்ரிங் வழங்குகின்ற சம்மர் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 495, 10 தமிழ் இளம் தோசை சம்பல் சாம்பாருடன் 745, 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 395, வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95, வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு இறால் தொக்கு கணவாய் தொக்கு நண்டு பொரியல் நாட்டுப்புற மீன் பொரியல் சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95, வாழை இலையில் ஊராடு ஊர்கோழி ஃபிஷ் கல்லர் மீன் பொரியல் முட்டை பொரியல் நெத்திரி பொரியல் இன்னும் பல. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அலுவலக தொடர் இலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். நேரம் 3:08 இருக்கின்றது. திசை எங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-ஐ லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323.
3: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406,
4: புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மால் கருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080.
5: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225

போட்டி கடந்திருக்கிறது. இந்த அணிகளும் கோல்களை பெறவில்லை. நேற்றைய தினம் முதலாவது அணியாக பிரான்ஸ் மொரோக்கோவை வெற்றி கொண்டு அரையிறுதிக்குள் நுழைந்திருந்தது. இன்றைய போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி வருகின்ற செவ்வாய்க்கிழமை பிரான்ஸுடன் அரையிறுதியில் மோத இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:17 நிமிடம்.

காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று

0: தமிழன் என்று சொல். கொடை குணம் என்றாலே தமிழ்குடிக்கு ஞாபகம் வருபவர்கள் கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள் யார் யார் என கூறுவதுதான் இந்த பதிவு. பேகன், மயிலுக்கு போர்வை அளித்தவர், பொதினி மலைக்கு தலைவர். பேகன் ஆண்ட நாடு பெருங்கல் நாடு எனவும் அழைக்கப்பட்டது. மயில் குளிரால் வாடுவதாக எண்ணி அது போர்வையை பயன்படுத்துமா இல்லையா என சிறிதும் பாராமல் தனது போர்வையினை அதற்கு போர்த்தினார். இத்தகைய செயலை கொடை மடமென சான்றோர் கூறுகின்றார்கள். கொடையில் மடையரான பேகன் படையில் பெரும் வீரர் என இலக்கியங்கள் பாடுகின்றன. பாரி, முல்லை கொடி படர தனது தேரை வழங்கியவர். பாரி என அழைக்கப்படும் வேள்பாரி கொடுங்குன்றம் எனவும் அழைக்கப்பட்ட பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த குறுநில மன்னர். கடைச்சங்க காலத்தை சார்ந்தவர். மொத்தம் 300 கிராமங்களையே ஆட்சி செய்த வேள்பாரி சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு நிகராக பெரும் புகழ் பெற காரணம் அவரது கொடைத்தனம். வள்ளல் குணத்தின் அடையாளமாக பாரி எடுத்து காட்டப்படுகின்றார். கடையேழு வள்ளல்களில் அடுத்தவர் காரி. தன் குதிரையையும் ஏனிய செல்வங்களையும் வாரி வழங்கியவர். திருக்கோயிலூரை தலைநகராக கொண்டு மலாடு நாட்டை ஆட்சி புரிந்தவர். மலைகள் அதிகம் கொண்டது என்பதால் மலையமா நாடு என்றும் மலாடு நாடு என்றும் அழைக்கப்பட்ட நாடு அது. மலையமான் திருமுடிக்காரி, மலையமான் கோவட்கோமான் என்றும் அழைக்கப்பட்டவர் காரி. சிறந்த கல்விமான், பாலின பேதமின்றி மக்கள் கல்வியறிவு பெற வழி செய்தவர். சிறந்த போர் வீரர், வீரத்திலும் நெஞ்சின் ஈரத்திலும் நிகரில்லாதவர். அடுத்தவர் ஆயாண்டிரன். நாகம் வழங்கிய அரிய ஆடையை சிவபெருமானுக்கு அளித்தவர். பொதியமலை சாரலில் உள்ள ஆயக்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஆயர் குலமன்னர். இவரை வேளா என்றும் அழைத்தனர். புறநானூறு, அகநானூறு, குறுந்தொகை மற்றும் சிறுபாணாற்றுப்படை முதலிய இலக்கியங்களில் இவரை பற்றிய பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. மற்றவர் அதியமான். நீண்ட நாள் வாழ வழி செய்யும் அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாமல் அவ்வைக்கு கொடுத்தவர். சங்ககாலத்தில் அதிக நாட்டை தகடூரை தலைநகராக கொண்டு ஆண்டார் அரசர். அதியர் மரபினர் சேரரின் கிளைக்குடிகளாகவும் பழமையான தமிழ்குடிகளாகவும் இலக்கிய சான்றுகள் மூலமும் தொல்லியல் சான்றுகள் மூலமும் அறியப்படுகின்றார்கள். அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்த அதியமான் நெடுமான் அஞ்சி அதிகன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இன்னொருவர் நள்ளி. தன்னை நாடி வந்தவர்க்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் கொடைகளை வழங்கினார். மலை வளம் செறிந்த கண்டீர நாட்டவர். தோட்டி என்னும் மலைக்கும் அதனை சார்ந்த நாட்டுக்கும் காடுகளுக்கும் தலைவனாக இருந்தவர். வன்பரணர், பெருந்தலை சாத்தனார் போன்ற பெரும் புலவர்களால் பாடப்பட்ட பெருமை பெற்றவர். நளிமலை நாடன் கண்டீர கோப்பெருநள்ளி பெருநள்ளி என்றும் அழைக்கப்பட்டவர். தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்கள் இன்னுமொருவரின் உதவி கேட்டு செல்ல தேவையில்லாத அளவுக்கு வாரி வழங்கினார். கடையேழு வள்ளல்களில் இன்னொருவர் ஓரி. கவிஞர்களுக்கு தன் நாட்டையே பரிசளித்தவர். கொல்லிமலைக்கும் அதை சார்ந்த நாட்டிற்கும் தலைவர். இணையற்ற வில் வீரனாக திகழ்ந்த இவர் வல்வில் ஓரி எனவும் ஆதன் ஓரி எனவும் அழைக்கப்பட்டார்.
1: தமிழின், தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல்.
0: தமிழன் என்று சொல்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
3: FM 102.7 East FM.ca

0: 3:30 ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையிலான காலிறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் ஒரு கோலினை இப்பொழுது பெற்றிருக்கின்றது. 30வது நிமிடத்தில் இந்த கோலினை ஸ்பெயின் பெற்று முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி நேற்றைய தினம் 1வது அணியாக காலிறுதிக்குள் நுழைந்திருந்த பிரான்ஸ் அணியினை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அரையிறுதிப் போட்டியில் எதிர்கொள்ள இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையிலான போட்டியில் ஸ்பெயின் ஒரு கோலினை பெற்றிருக்கின்ற சூழலில் 1-0 என்ற கோல் கணக்கில் இப்பொழுது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடாவின் கடந்த மாதத்துக்கான வேலையின்மை வீதம் 0.1% குறைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் பகுதி நேர மற்றும் தனியார் துறை வேலைகள் அடங்கலாக நிகர அளவில் 18,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 6.5% வேலையின்மை வீதமட்டியுள்ளது. குறிப்பாக 15 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்ட இளவயதினர் மத்தியில் 33,000 வேலைவாய்ப்புகள் கடந்த மாதம் கனடாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளை வழங்குவதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு மறுத்துள்ளது. இதுகுறித்த மனு மீதான விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வாதார உதவிகள் தேவைதானே என கேள்வி எழுப்பியுள்ள நீதிமன்றம் அரசு பணிகளை வழங்குவதை அரசியலாக்க வேண்டாம் எனவும் நீதிமன்றம் அரசியல் மேடை அல்ல என்றும் கண்டித்துள்ளது. கரூருக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிகளை வழங்கியிருந்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர் திமுகவும் அதிமுகவும் கூட்டுக்களவாணிகள் என குற்றம் சாட்டியதுடன் வருகின்ற இடைத்தேர்தல்களில் அவ்விரு கட்சிகளும் கூட்டணி சேராமல் தனித்தனியாக நிற்க முடியுமா என சவால் விடுத்துள்ளார். இந்த இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வத்தினை அதிகரிக்க பாடசாலைகளில் உளவள ஆலோசனைகள் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பயிற்றப்பட்ட உளவள ஆலோசகர்களை பாடசாலைகளில் நியமிப்பது குறித்த தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய சிவஞானம் ஸ்ரீதரன் சமூக வலைத்தளங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வமும் அக்கறையும் குறைந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்
5: ஈஸ்ட் எஃப்எம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கும் மலிவு விற்பனை. சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, சிலோன் ஃப்ரெஷ் கலவாய் பவுன் 999, ஃப்ரெஷ் ஷீலா பவுன் 699, 8 பவுன் பஸ்மதி அரிசி 699, 8 பவுன் பிரியாணி அரிசி 599, ஊர்கோழி 3479.99, புளி 200 கிராம் 4449.99, வைரோனியன் 10 பவுன் 399, சோப்பு பச்சை அரிசி 2 பவுன் 2449.99, ஆங்கர் 400 கிராம் 3420.99, லெமன் பஃப் 200 கிராம், மெரி பிஸ்கட் 250 கிராம் 4449.99, டின் ஃபிஷ் 3449.99. விசேட விலையில் சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 99, anchor 400 gram 3429.99, Basantham Supermarket, Steels and Sherlock Sandipil, 8 Sherlock Street, Unit 5, 416-292-8585.
2: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044, selassi.ca.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: Ajax Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960, 437-477-7960.
5: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17-18-19 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 416-757-2006.
6: அரசாங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் East FM 102.7.
1: ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையிலான காலிறுதிப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பெல்ஜியமும் ஒரு கோலினை 41வது நிமிடத்தில் பெற்று இப்பொழுது இந்த கோல் எண்ணிக்கையினை சமப்படுத்தியிருக்கின்றது. போட்டியை விறுவிறுப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 30வது நிமிடத்தில் ஸ்பெயின் ஒரு கோலினை பெற்றிருந்தது. 41வது நிமிடத்தில் பெல்ஜியமும் ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. 42 நிமிடங்களை கடந்த நிலையில் இரண்டு அணிகளும் 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இப்பொழுது சமநிலை வகித்துக் கொண்டிருக்கின்றன. திசையெங்கும் கிழக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். 3:43 நிமிடம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:48 நிமிடம் திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற குவார்டர் ஃபைனல் போட்டி ஹாஃப் டைமினை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மேலதிகமாக 5 நிமிடம் வழங்கப்பட்டிருக்கின்ற சூழலில் 1-1 என்கின்ற கோல் கணக்கில் 2 அணிகளும் மோதிக்கொண்டிருக்கின்றன. 30வது நிமிடத்தில் ஸ்பெயின் 1 கோலினை பெற்றிருக்கின்றது. அதே வேளையில் 41வது நிமிடத்தில் பெல்ஜியமும் 1 கோலினை பெற்று இந்த கோல் எண்ணிக்கையினை சமப்படுத்தி இருக்கின்றது. 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இப்பொழுது பரபரப்பாக போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் ஸ்பெயினில் ஆதிக்கம் உயர்வாக இருக்கின்ற சூழலில் ஸ்பெயின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சதவீதத்தின் அடிப்படையில் முற்கூட்டிய எதிர்ப்பு குரல்களில் உயர்வாக தென்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரா டைமுக்கு போட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மெல்ல மெல்ல அதிகரித்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் மொரோக்கோவினை 2-0 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று பிரான்ஸ் முதல் அணியாக அரையிறுதிக்குள் நுழைந்திருந்தது. இன்று வெல்லுகின்ற அணி அரையிறுதியில் ஜூலை 14 செவ்வாய்க்கிழமை பிரான்சினை எதிர்கொள்ளும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக உள்ளது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. செலசி பர்னிச்சர் ஒரு ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் விலையில் வாங்கலாம், 1000 கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்லேனர் 2 $1500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லேனர் சேர் $100 மாத்திரமே. இந்த வாரம் மாத்திரமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் 3350 ஃபார்மசி அவென்யூ ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது. 416-731-7044. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:50 நிமிடமாகின்றது. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 தொடர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
2: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart serve மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
1: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:03 இருக்கின்றது. திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசை எங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. வெளியில் 26°C 32°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பிரதானமாக வெயில் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினமும் சனிக்கிழமை வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 27°C நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் நீங்கள் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-வுக்கு செல்வதன் ஊடாக நீங்கள் இலகுவான முறையில் அங்கு எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழ முடியும். அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212. இரண்டாவது காலிறுதிப் போட்டி ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2 அணிகளும் தலா 1 கோலோடு சமநிலை வகித்துக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இடைவேளையில் போட்டி இருக்கின்றது. தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள். ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். 4:04 இருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-களை லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4370700002.
3: பிக்கரிங்கில் JHA Enterprise வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிக்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA Enterprise வழங்கும் மெகா சேல். 416371-1487.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மோர்னிங்சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 416-754-8881.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
7: 2026 A3 வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
8: 4169-0044-99. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
9: ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையிலான காலிறுதி போட்டி ஹாஃப் டைம் முடிவடைந்து இப்பொழுது மீள் ஆரம்பித்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 51 கடந்து போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்பெயினின் ஆதிக்கம் தொடர்ந்து உயர்வானதாக இருக்கின்றது. 1-1 என்கின்ற கோல் கணக்கில் 2 அணிகளும் சமநிலையில் இருக்கின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது.

0: music. On your favorite station, 102.7. It's East FM.
1: Chirichi, chirichi, vaya vendum. Tira, chirike, vay, dirari.
2: வணக்கம்
3: வணக்கம்.
2: 21 பஸ் இங்க வருமா?
3: வரும்.
2: எப்ப வரும்?
3: வர நேரம் தான்.
2: பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்?
3: அரை மணிக்கு ஒரு தடவை.
2: நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க?
3: ரொம்ப நேரமா நிக்கிறேன்.
2: ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா?
3: 25 நிமிஷமா நிக்கிறேன்.
2: நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா?
3: வேலையை தான் போறேன்.
2: பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா?
3: கொஞ்சம் தள்ளி நிக்கும்.
2: தள்ளினா எவ்வளவு தள்ளி?
3: ஒரு 10 அடி தள்ளி நிக்கும்.
2: பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா?
3: அது அவன் சாமர்த்தியத்தை பொறுத்தது.
2: பஸ் LSS சர்வீஸ் தானே?
3: ஆமா.
2: என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா?
3: பஸ் வந்தாதான் தெரியும்.
2: பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல?
3: நிக்கும்.
2: நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா?
3: இல்ல
2: இல்லன்னா எங்க?
3: நான் பார்க் ஷாப்ல இறங்கிடுவேன்.
2: பார்க்னா நேரு பார்க்கா இல்ல காந்தி பார்க்கா?
3: நேரு பார்க்கயா?
2: நேரு பார்க் மார்க்கெட் ஸ்டாண்டுக்கு முன்னால வருமா இல்ல தாண்டி வருமா?
3: தாண்டி வருயா. ஹலோ,
2: பஸ் சார்ஜ் எவ்வளவு இருக்கும்?
3: 1 ரூபா 10 பைசாயா.
2: ஒரு 5 ரூபா கொடுத்தா மீதி சில்லற கொடுப்பாங்களா?
3: கொடுப்பாரியா?
2: டிக்கெட்ட நாம போய் கண்டக்டர் கிட்ட வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரா?
3: அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே கொடுப்பாரு.
2: பஸ்ல சீட்டு கிடைக்குமா?
3: கிடைக்கியா?
2: ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கதவு பக்கமே கிடைக்குமா?
3: பஸ்ல ஏறப்பறனே தெரியும்.
2: உங்களுக்கு சீட் கிடைக்குமா?
3: தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறப்பறனே தெரியும்.
2: டிரைவர் நல்லா ஓட்டுவாரா?
3: என்னமோ
2: ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம்.
4: வணக்கம்.
2: மணி என்னாச்சு?
4: 9.
2: இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா?
4: இந்தியன்.
2: இந்தியனா HMT-ஆ இல்ல டைட்டனா?
4: டைட்டன்.
2: இதெல்லாம் ஓடுது இல்ல?
4: ஆமா.
2: எத்தனை வருஷமா நல்லா ஓடுது?
4: 2 வருஷமா.
2: இது பேட்டரி வாட்சா இல்ல கீ கொடுக்கணுமா?
4: பேட்டரி.
2: பேட்டரி அடிக்கடி மாத்தணுமா?
4: இல்ல.
2: இப்ப எப்ப மாத்தினீங்க?
4: கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான்.
2: கொஞ்ச நாள் ஆச்சா இல்ல ரொம்ப நாள் ஆச்சா?
4: சார், இதோட கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
2: நிறுத்தலைன்னா திட்டுவீங்களா?
4: ஆமா.
2: சாதாரணமா திட்டுவீங்களா இல்ல அசிங்கசிங்கமா திட்டுவீங்களா?
4: சாதாரணமா ஆரம்பிச்சு அசிங்கசிங்கமா திட்டுவேன்.
2: நீங்க மேல கோமா இருக்கீங்களா இல்ல எரிச்சலா இருக்கீங்களா?
4: கோமா இருக்கேன்.
2: பாய்
4: பாய்
2: பாய்னு சொல்றாங்களே, உங்கள சொன்னாங்களா என்ன சொன்னாங்களா?
4: யாரு தெரியும்?
2: இவங்க என்ன உங்க ஃப்ரெண்டா?
4: ஆமா.
2: ஃப்ரெண்ட்னா சாதாரண ஃப்ரெண்டா இல்ல உயிர் தோழியா?
4: உயிர் தோழி.
2: ஒண்ணா படிச்சீங்களா இல்ல ஒரே வீட்ல தங்கி இருந்தீங்களா?
4: ஒரே வீட்ல இருந்தோம்.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
4: பிஎஸ்சி.
2: பிஎஸ்சி மேத்ஸா இல்ல கெமிஸ்ட்ரியா?
4: மேத்ஸ்.
2: கோயட் காலேஜ்ல படிச்சீங்களா இல்ல விமன்ஸ் காலேஜ்லயா?
4: விமன்ஸ் காலேஜ்ல.
2: அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா?
4: வீட்ல இருந்து போய் படிச்சோம்.
2: காலேஜுக்கு என்ன பேரு? இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? ஒரு அரை
1: சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM, ஈஸ்ட் FM 102.7.

0: 4:29 திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்பெயினுக்கும் பெல்ஜியத்துக்கும் இடையிலான காலிறுதிப் போட்டி 1-1 என்ற கோல் கணக்கில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 67 நிமிடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. தொடர்ந்து இரண்டு அணிகளும் விறுவிறுப்பாக மோதிக்கொண்டிருக்கின்றன. ஸ்பெயினின் ஆதிக்கம் உயர்வானதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக 1-1 என்ற கோல் கணக்கில் போட்டி சமநிலையில் இருக்கின்றது.
1: காற்றில் பரவும் இசை போல
2: East FM தமிழ் செய்திகள்.
0: டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கான தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். நகரில் தாம் மதிப்பு வைத்திருக்கும் அமைப்புகளும் நபர்களும் இது பற்றிய கோரிக்கையினை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டீஃபன் ஹாப்பர் தலைமையிலான முன்னாள் பழமைவாத கட்சி அரசில் ஏஜெக்ஸ் பிக்கரிங் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய கிறிஸ் அலெக்சாண்டர் கெனடிய குடியரசு அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார். தமிழ்நாட்டின் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியாகிய சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் கரூர் சென்றுள்ளார். ஏனைய மாவட்டங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரங்களில் அளவுக்கு அதிக கூட்ட நெரிசல் தொடர்பில் அம்மாவட்டங்களின் போலீசார் தமக்கு முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் வர வேண்டாம் என அறிவுறுத்தி பிரச்சாரங்களை ரத்து செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அப்போதைய கரூர் காவல்துறை நெரிசல் மிகுந்த மக்கள் கூட்டத்துக்குள் தம்மை திட்டமிட்டு அழைத்துச் சென்ற நாடகத்தை தாம் நம்பிவிட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். அந்த நெரிசலை தூண்டியது யார் என கேள்வி எழுப்பிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம்மீது வீண்பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டில் இருந்த தம்மை ஓடி ஒளிந்ததாக அவதூறு பரப்பியதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கில் இராணுவ பிரசன்னத்தை குறைத்து பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் அங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசு நிதியுதவிகளை வழங்க தயாராக இருந்தாலும் இலங்கையின் முன்னைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் அவ்வுதவிகளை பெற தயங்குவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 EastFM.ca.
2: வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கும் மலிவு விற்பனை. சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, சிலோன் ஃப்ரெஷ் கலவாய் பவுன் 999, ஃப்ரெஷ் சீலா பவுன் 699, 8 பவுன் பஸ்மதி அரிசி 699, 8 பவுன் பிரியாணி அரிசி 599, ஊர்கோழி 3479.99, புளி 200 கிராம் 4449.99, வைரோனியன் 10 பவுன் 399, சோப்பு பச்சை அரிசி 2 பவுன் 2449.99, ஆங்கர் 400 கிராம் 3420.99, லெமன் பஃப் 200 கிராம், மெரி பிஸ்கட் 250 கிராம் 4449.99, டின் ஃபிஷ் 3449.99. விசேட விலையில் சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 99, anchor 400 gram 34 2099, Basantham supermarket Steels and Sherlock Sandipil 8 Sherlock Street unit 5 416 292 8585.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7
9: East FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:45 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது காலிறுதி போட்டி ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 இந்த போட்டி ஆரம்பித்திருந்தது. 83 கடந்திருக்கிற நிலையில் இரண்டு அணிகளும் விறுவிறுப்பாக மோதிக்கொண்டிருக்கின்றன. 1-1 என்கின்ற கோல் கணக்கில் தொடர்ந்தும் இந்த போட்டி சமநிலையில் இருக்கின்றது. 30 நிமிடத்தில் ஸ்பெயின் ஒரு கோலினை பெற்றிருந்தது. 41 நிமிடத்தில் பெல்ஜியம் ஒரு கோலினை பெற்று சமப்படுத்தியிருந்தது. தொடர்ந்தும் ஸ்பெயினின் ஆதிக்கம் உயர்வாக இருந்தாலும் கூட தொடர்ந்தும் 1-1 என்கின்ற கோல் கணக்கில் இந்த போட்டி சமநிலையில் இருக்கிறது. எக்ஸ்ட்ரா டைமுக்கு போட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன. நேற்றைய தினம் இடம்பெற்ற 1வது காலிறுதி போட்டி, அதில் மொரோக்கோ மற்றும் பிரான்ஸ் அணிகள் மோதியிருந்தன. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்று 1வது அணியாக அரையிறுதிக்குள் நுழைந்திருந்தது. இன்று பெல்ஜியம் மற்றும் ஸ்பெயின் அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. இதில் வெற்றி பெறுகின்ற அணி வருகின்ற செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் அணியினை அரையிறுதியில் எதிர்கொள்ளும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் பிரைஸில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மெட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சி ரெக்லேனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லேனர் சேர் $100 மாத்திரமே. இந்த வாரம் மாத்திரமே இந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 ஃபேமசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 4:47, திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

ஈஸ்ட் எஃப் எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:52 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு கோலினை ஸ்பெயின் பெற்றிருக்கிறது. 88வது நிமிடத்தில் இரண்டாவது கோலினை பெற்று தனது வெற்றி வாய்ப்பினை வலுப்படுத்தியிருக்கிறது. ஸ்பெயின் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தினை ஸ்பெயின் இப்பொழுது முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 90 நிமிடங்கள் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறவை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப் எம் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம். வருகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப் எம் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும் மீளவும். திங்கட்கிழமை 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: Your favorite music
1: on your favorite station 102.7
2: East FM.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-3-5899.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office 416-666-7770.
6: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்க.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
6: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூலை மாதம் 10 வெள்ளிக்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களினாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் திரையில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-1-4-0-4-0.
0: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 இரண்டாவது காலிறுதிப் போட்டி ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையில் நிறைவு பெற்றிருக்கின்றது. 2-1 என்கின்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்திருக்கின்றது. ஏற்கனவே பிரான்ஸ் அரையிறுதிக்குள் நுழைந்திருந்தது. நேற்று மொரோக்கோவுடன் இடம்பெற்ற போட்டியில் வெற்றி பெற்று பிரான்சினை வருகின்ற செவ்வாய்க்கிழமை அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் எதிர்கொள்ள இருக்கிறமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டியில் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சந்துர, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சும்மா இருக்கோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க சந்துரு?
0: என்ன பாட்டு கேக்க போறீங்க?
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சந்துரு.
0: நீங்களும் கோஃபி டபுள் டபுள் 7 வரை அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-5-5-4-4-0-4-0. 416-5-5-4-4-0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ் நேரம் 5:08 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4400.
0: அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். கோஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
2: வணக்கம், நான் குகன் கதைக்கிறேன். எப்படி இருக்கிறேன்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் குகன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
0: எப்படி போகுது ஈவினிங் எல்லாம் குகன்?
2: என்ன
1: பாட்டு கேக்க போறீங்க?
2: செந்தகம் படத்துல இருந்து பாத கொலுசு சத்தம் நதியில் கேக்குது.
0: சரி சரி, பாடுங்களுக்காண்டி வருது. கேட்க போறோம் எல்லாரும். குகன் நன்றி.
1: நன்றி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 32 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 27 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 31 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: நேரம் 5:14 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. இருவருக்கும் ஹாப்பி ஃப்ரைடே.
0: ஹாப்பி ஃப்ரைடே. ரோஹிணி, எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நல்ல கேம் பார்த்துட்டு
0: கேவலாம் பார்த்துட்டு பரபரப்பா இருக்கீங்க.
2: விட்டா
0: போய் ஒரு கோல் அடிச்சுப்பீங்க போல இருக்கு.
2: என்ன
0: பாட்டு கேட்கலாம் ரோஹிணி?
1: பாபு கேட்டரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95, 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 7.45, 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 3.95, வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95, வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95, வாழை இலையில் ஊர் ஆடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்தலி பொரியல், இன்னும் பல. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது.
3: ஹும் ஹும்மா ஹும்மா ஹும் ஹும்மா ஹும்மா ஹும் ஹும்மா.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026

0: 2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும் 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
2: இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
3: மியூசிக்னா என்ன?
4: மியூசிக்னா இசை.
3: இசைனா?
4: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
3: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
4: என்ன சார் இது கூட தெரியாது.
2: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
5: 5:24 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம் லாவண்யா, காசிநாதன் கலெக்டர்.
7: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
6: என்ன
7: பாட்டு
6: பெரிய
5: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
7: நன்றி காசிநாதன். நீங்கள் அழைத்து உங்கள் திருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்கலாம்.
5: 4165544040 4165440

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 5656 4156 908 5656.
2: East FM தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் கடந்த மாதத்துக்கான வேலையின்மை வீதம் 0.1% குறைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் பகுதி நேர மற்றும் தனியார் துறை வேலைகள் அடங்கலாக நிகர அளவில் 18,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 6.5% வேலையின்மை வீதம் எட்டியுள்ளது. குறிப்பாக 15 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்ட இளவயதினர் மத்தியில் 33,000 வேலைகள் கடந்த மாதம் கனடாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விவரவியல் திணைக்களம் கூறியுள்ளது.
4: தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளை வழங்குவதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு மறுத்துள்ளது. இதுகுறித்த மனு மீதான விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வாதார உதவிகள் தேவைதானே என கேள்வி எழுப்பியுள்ள நீதிமன்றம், அரசு பணிகள் வழங்குவதை அரசியலாக்க வேண்டாம் எனவும் நீதிமன்றம் அரசியல் மேடை அல்லவென்றும் கண்டித்துள்ளது. கரூருக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிகளை வழங்கியிருந்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர், திமுகவும் அதிமுகவும் கூட்டுக் களவாணிகள் என குற்றம் சாட்டியதுடன் வருகின்ற இடைத்தேர்தலில் அவ்விரு கட்சிகளும் கூட்டணி சேராமல் தனித்தனியாக நிற்க முடியுமா என சவால் விடுத்துள்ளார். இந்த இடைத்தேர்தல்களுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: இலங்கையில் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வத்தை அதிகரிக்க பாடசாலைகளில் உளவள ஆலோசனைகள் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பயிற்றப்பட்ட உளவள ஆலோசகர்களை பாடசாலைகளில் நியமிப்பது குறித்த தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய சிவஞானம் ஸ்ரீதரன், சமூக வலைதளங்கள் போன்று பல்வேறு காரணங்களால் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வமும் அக்கறையும் குறைவடைந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
5: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் ஈஸ்ட் FM 102.7.
4: நேரம் 5:33 இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
3: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கதைக்கிறேன்.
4: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
6: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். பபி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: படம் வந்து மைனர் மாப்பிள்ளை. அதுல தந்தி கொடு தந்தி கொடி தாமரை கொரு தந்தி கொடுன்னு ஆனா படிக்கிற வேண்டிய யாருன்னு தெரியாது, ப்ளீஸ் சொல்லுங்க.
4: எஸ்பிபி படிச்சிருக்கிறார். மற்ற யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றோம். நன்றி.

0: நாங்களும்
1: நல்ல சுகமா இருக்கின்றோம். ஷான், என்ன நடக்குது ஈவினிங்ல?
0: ஈவினிங் வேலை முடிஞ்சு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம்.
1: வீட்டை நோக்கி போறீங்க? வீகன் வீல இருக்கா இல்ல என்ன மாதிரி?
0: இனி இல்ல, இனி என்ன வீட்டை போய் என்ஜாய் பண்றதா?
1: வீகன் மோஃபா? சரி, நல்ல வெதர்னு சொல்றாங்களா? என்ன பிளான் வச்சிருக்கீங்க ஷான்?
0: பாப்பா, வீக்கெண்ட்ல எங்கயாவது அவுட்டிங் போலாம்ன்ற ஒரு ஐடியா வச்சிருக்கோம்.
1: சரி சரி, நல்ல விஷயம் நல்ல விஷயம்.
2: என்ன பாட்டு கேட்கலாம்?
0: கருப்பு திரைப்படத்துல இருந்து என்னுடைய மகள் நேற்று பிறந்த நாள் கொண்டாடினவா, அவளுக்கு பிடிச்ச படம் கருப்பு திரைப்படம். அந்த கருப்பு திரைப்படத்துல இருந்து கருப்பனே வாருமையாண்டு அவளுக்காக வேண்டி இந்த பாடலை கேட்கிறேன்.
1: கண்டிப்பா. மகளுக்கு என்ன பெயர்?
0: பத்ராட்சி.
1: பத்ராட்சி, சரி சரி. அவருக்கு நாங்களும் இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் ஷான்.
0: நன்றி நன்றி.
1: பாட்டு கேட்கலாம். நன்றி இணைந்து.
0: நன்றி
2: வணக்கம்.
1: கோபி 77 வரை ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040.
2: செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு பர்னிச்சர் ஃபேக்டரியாக இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் வழியில் நீங்கள் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட் $150 தொடக்கம். மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ. 416-731-7044.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 டவுன் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESKலை லெஜண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன் 4-3-7-8-6-0-7-0-0-2.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கும் மலிவு விற்பனை. சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, சிலோன் ஃப்ரெஷ் கலவாய் பவுன் 999, ஃப்ரெஷ் ஷீலா பவுன் 699, 8 பவுன் பாஸ்மதி அரிசி 699, 8 பவுன் பிரியாணி அரிசி 599, ஊர்கோழி 3-4-17-99, புளி 200 கிராம் 4-4-4-99, வைரோனியன் 10 பவுன் 399, சோப்பு பச்சை அரிசி 2 பவுன் 2-4-4-99, ஆங்கர் 400 கிராம் 3-4-20-99, லெமன் பஃப் 200 கிராம், மெரி பிஸ்கட் 250 கிராம் 4-4-4-99, டின் ஃபிஷ் 3-4-4-99. விசேட விலையில் சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 99, ஆங்கர் 400 கிராம் 3-4-20-99. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லோக் சந்திப்பில், 8 ஷார்லோக் ஸ்ட்ரீட், யூனிட் 5, 416-292-8585.
7: உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
8: 5:48 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: மாலை
6: வணக்கம் உடுப்பட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
9: ஓஹோ, இந்த பிள்ளை இந்த விடுமுறை நாளோட நானும் லீவ் எடுத்து ஓஹோ சுத்தி அடிச்சு
6: நேற்று வந்து கேட்டதுக்கு இன்றைக்கு முடிவு எடுத்துட்டீங்க?
9: ஒரே முடிவுதான், பையன் சொல்லிட்டான், அப்பா மண்டே மட்டும் நீங்கள் திரும்பவே முடியாது, தன்னுடைய காலுக்கு வாங்கணும்.
6: சரி சரி, நல்ல விஷயம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு? உடுப்பிடி ஒரு ராஜா,
9: பையனுக்கும் பிடிக்கும். ஜூன் போனா ஜூலை காத்தியண்டவரும் கேட்டாரு, எல்லாரும் சேர்ந்து சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளை எல்லாருக்காக நன்றி.
6: ஜூன் போய் ஜூலையும் வந்திருக்கு, அதனால நேரத்துக்கும் பொருத்த மாதிரி போல கேட்டு பாப்போம்.
9: ஆமா, நன்றி நன்றி
8: நன்றி.
6: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
8: 416-550-4400
6: ஏழு மணி வரை நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் திருவில் கோபி டபுள் டபுளில் பாடல்களை கேட்டு மகிழ முடியும். ஃபிஃபா உலக கிரிக்கெட் போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 5:56 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா? இருவரும்
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். தேவகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம். உங்களை நிகழ்ச்சியோட நாங்களும் கண்டிப்பா ஒரு பாடல் உண்டாக்க
0: கண்டிப்பா. என்ன பாட்டு கேட்க போறீங்க? அப்படி
2: இதய முரளி படத்திலிருந்து கண்டாங்கி கீழி அந்த பாடல்.
1: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-4040

0: நேரம் 6:01 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோபி டபுள் டபுள் நேர்களின் தெருவியல் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கின்றோம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க இந்திரன்?
2: இன்றைக்கு என்னுடைய அனிவர்சரி, அப்ப இந்த வைபுக்காக ஒரு டிவோட் பண்ணி ஒரு அவ ஒரு ரோஜா, அதுக்காக ஒரு ரோஜா பாட்டு ஒன்று கேட்போம் என்று சொல்லி.
0: அனிவர்சரி என்ற சின்ராச கையில பிடிக்கல, அது அதனால ரோசாப்பு சின்ன ரோசாப்பு கேட்டிருக்கேன். உங்களுக்கு அனிவர்சரி வாழ்த்துக்கள் இந்திரன்.
2: நன்றி நன்றி நன்றி.
0: வீக்கெண்ட் எல்லாம் அவரை கொண்டாடதான் போல.
2: அப்சல்யூட்.
0: உங்களுக்கான எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போட்டு விட்டுருக்கு வீக்கெண்ட் எல்லாம் வெயிலாம். கொளுத்தி வச்சிருக்கீங்க போல இருக்கு. நன்றி நன்றி இந்திரன், பாட்டு கேப்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 6:02.

0: 6:06 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், காஃபி டபுள் டபுளில் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஐஸ்வர்யா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க இருவரும் எப்படி?
0: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க ஐஸ்வர்யா?
1: சரி சரி, பாடுங்களுக்காண்டி வேற போது கேட்க போறோம். நன்றி இணைந்த உடனே மீண்டும் பேசலாம்.
2: நன்றி வணக்கம் இருவருக்கும்.
0: நன்றி வணக்கம்.
1: காஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 416-554-4040.
0: வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 31 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் சனிக்கிழமை 27 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 31 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165088 9552.
3: அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham.
6: 416-461-6401.
7: Master Productions மற்றும் C-Sharp Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
1: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வியா யாது?
0: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
2: 6:18 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் விஜி லாவண்யா. ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க பாபி?
3: நானும் நல்ல சுகமா இருக்கேன். வேலை முடிஞ்சு வீட்டை போய்க்கொண்டிருக்கேன்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
3: எனக்கு

0: பாட்டு வருது கேட்கலாம். நன்றி, இணைந்து
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-4040.

0: அடுத்த
1: நேயர் யாரங்களோட பாடலை விரும்பி கேட்க வணக்கம்.
0: வணக்கம்,
1: வணக்கம் வணக்கம் ரோஹிணி, நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா சோமா இருக்கேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: பாட்டு வந்து ஏழாம் அறிவு படத்துல வந்து முன்னந்தி சாலையில் அந்த பாட்டு.
1: கண்டிப்பா பாட்டு வருது கேட்க போறோம். வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கீங்களா வீட்டை?
2: வேலை முடிஞ்சு வேலை வீட்டை போயிட்டு திரும்பி வந்து கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு போறேன்.
1: போற போக்கு அப்படி திரும்பி வந்தாச்சு கடைக்கு.
2: யா யா, ஃப்ரைடே.
1: அதனால ஃப்ரைடே, அதனால ஷாப்பிங் டே ஆயி போயிட்டு ஃப்ரைடே.
2: யா, ஷாப்பிங் செய்யறது பிரச்சனை இல்ல ஃப்ரைடேல.
1: அப்படி சொல்லி தான அப்புறம் வீக்கெண்ட்ல இன்னொரு கொஷ மீம் போயிடு வரது.
2: யா, வீக்கெண்ட் பர பிஸி ஆயிடும்.
1: சரி சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி ரோஹிணி இணைந்தோடமைக்கு.
2: நன்றி
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. 7 மணி வரை கோபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது.
0: 416-555-4404, 416-555-4404.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கான தேர்தலில் களமிறங்குவது தொடர்பில் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் கிறிஸ் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். நகரில் தாம் மதிப்பு வைத்திருக்கும் அமைப்புகளும் நபர்களும் இதுபற்றிய கோரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவனஹாப்பட தலைமையிலான முன்னாள் பழமைவாத கட்சி அரசில் ஏஜாக்ஸ் பிக்கரிங்கில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகிய கிறிஸ் அலெக்சாண்டர் கனேடிய குடிவரவு அமைச்சராகவும் கடமையாற்றியிருந்தார்.
2: தமிழ்நாட்டின் கடந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் 41 பேர் பலியாகிய சம்பவத்தின் பின்னர் முதன்முறையாக தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் கரூர் சென்றுள்ளார். ஏனைய மாவட்டங்களில் ஒழுங்கமைக்கப்பட்ட பிரச்சாரங்களில் அளவுக்கு அதிக கூட்ட நெரிசல் தொடர்பில் அம்மாவட்டங்களின் போலீசார் தமக்கு முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் வர வேண்டாம் என அறிவுறுத்தி பிரச்சாரங்களை ரத்து செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அப்போதைய கரூர் காவல்துறை நெரிசல் மிகுந்த மக்கள் கூட்டத்துக்குள் தம்மை திட்டமிட்டு அழைத்துச் சென்ற நாடகத்தை தாம் நம்பிவிட்டதாகவும் முதலமைச்சர் விஜய் கூறியுள்ளார். அந்த நெரிசலை தூண்டியது யார் என கேள்வி எழுப்பிய அவர், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தம் மீது வீண்பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டில் இருந்த தம்மை ஓடி ஒளிந்துவிட்டதாக அவதூறு பரப்பியதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையின் வடக்கில் ராணுவ பிரசன்னத்தை குறைத்து பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்தால் அங்கு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இந்திய அரசு நிதியுதவிகளை வழங்க தயாராக இருந்தாலும் இலங்கையின் முன்னைய அரசாங்கமும் தற்போதைய அரசாங்கமும் அவ்வுதவிகளை பெற தயங்குவதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
4: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நேரம் 6:33 ஆகி இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம். கடன் பேசுற நீங்க இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுமா இருக்கின்றோம் கண்ணன். இனிய மாலை வணக்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: பாட்டு சங்கமந்திர படத்துல இருந்து அந்த வராத நதிக்கரையோரம் அந்த பாட்டு.
2: வராக நதிக்கரைய வராத நதி என்று நீங்க தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் மாதிரியே இருக்குது. சரி
1: சரி,
2: தொண்டை சரியில்லாதான் அப்படி வந்துதான் அப்படிதான். சரி சரி, நல்ல பாட்டு உங்களுக்கு அப்படி வருது, எல்லாரும் கேட்போம்.
1: நன்றி வணக்கம்.
2: நேரம் 6:34.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கடப்படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026
2: காத்திருக்கின்றன. வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது,
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்வனவு செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
7: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11, 12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாபுரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில் ஜூலை 11, 12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல்.
8: 416-371-1487 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: நேரம் 6:48 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இத்தோடு இன்றைய கோபி டபுள் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
1: மீண்டும் திங்கட்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்மூர் நீங்கள் தொகுத்து வழங்குவதற்கு அபர்ணா மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ருஷிஷ், காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4164570651 4164570651. கண்டிஷன்ஸ் அப்ளை.
3: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
7: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
8: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4000 4446-4000.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கும் மலிவு விற்பனை. சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, சிலோன் ஃப்ரெஷ் கலவாய் பவுன் 999, ஃப்ரெஷ் ஷீலா பவுன் 699, 8 பவுன் பஸ்மதி அரிசி 699, 8 பவுன் பிரியாணி அரிசி 599, ஊர்கோழி 3479, புளி 200 கிராம் 4499, வைரோனியன் 10 பவுன் 399, சோப்பு பச்சை அரிசி 2 பவுன் 2449, ஆங்கர் 400 கிராம் 3420, லெமன் பஃப் 200 கிராம், மெரி பிஸ்கட் 250 கிராம் 4449, டின் ஃபிஷ் 3449. விசேட விலையில் சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, ஆங்கர் 400 கிராம் 3420. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில், 8 ஷார்லாக் ஸ்ட்ரீட் யூனிட் 5, 416-292-8585.
9: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
10: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 647-522-1775. KM Business business.ca.
11: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
12: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
13: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா. 905-667-7200.
14: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
15: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
15: பூவே பூவே பெண் பூவே,
14: எப்பொழுதும் கேளுங்க மகிழ்ச்சி.

0: இருக்கவே இருக்க கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல 2 பேர் வருவாங்க.
1: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
2: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
3: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் சஹானா.
4: வணக்கம் அபர்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சும்மா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நலமா இருக்கிறேன்.
3: சரி, இன்று வெள்ளிக்கிழமை நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
4: தொடர்ச்சியாக 2 மணி நேரமும் உங்களுக்கான உச்சமான பாடல்கள், நிறைய தகவல்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எப்பவும் போல இன்று நாளும் தந்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை அந்த மாதிரி விடாம அப்படியே கேட்கறதுக்கு ஈஸ்ட் FM 102.7 ஊடாகவும், அதே வழியில் ஈஸ்ட் FM.ca வழியாக உலகில் எங்கு இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட நீங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொள்ளலாம். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் FM தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் FM 102.7@gmail.com.
3: டொரண்டோவினுடைய காலநிலையும் ஒருமுறை பார்த்துவிடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 25 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உணர்நிலையை பொறுத்தவரை 30 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று இரவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணர்நிலை 27 காணப்பட போன்றது. மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றதா? அப்படி என்றால் ஒரு 20-30% அந்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படின்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாங்க இப்ப இருக்கிறோம். இப்ப வந்து எரிபொருள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம், யோசிக்கலாம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் இன்று நள்ளிரவு எரிபொருளின் விலை 3% குறைவடைய போன்றது.
4: ஆமாம், அதே மாதிரி நாங்களும் நிகழ்ச்சிகளில் உங்களுக்காக எப்பவும் போல முதல் பாடலை எடுத்து தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியோடு இணைந்திருக்க போன்றோம். அதைத் தொடர்ந்து நல்லதா 4 விஷயம் சொல்லும் நேரமாக இருக்க போகிறது. அதுக்கு பிறகு டாப்ல ஹாட்டா ட்ரெண்டிங்கா இன்றைய நாள் இருக்கும் முக்கியமான 3 செய்திகளை உங்களுடன் முதன்மை 3 பகுதியில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். 8 மணிக்கு போட்டு நிகழ்ச்சியோடு நேர்களும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாள் போவோமா ஊர்கோளம் போட்டு நிகழ்ச்சியை நேர்களை சந்தித்துக் கொள்ள இருக்கின்றது.
3: 26 ஆண்டுகளில் சவுதி அரேபியா பயணித்த முதல் கனேடிய பிரதமர் யார் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க ஒலிக்கின்றது உயிரே திரைப்பட பாடல்.

0: நீரமேலுமணி 10 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது நம்மூர் ஈவினிங்.
1: இந்த பொழுதில் நாங்களும் தங்கத்தமிழ் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் நேரம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வார்த்தை அரில்.
0: அரில் அப்படி என்றால் என்ன பொருள்படும் என்று நீங்க கேட்டீங்கன்னா, அடர்ந்த புதர், முள்வேலி அல்லது சிக்கல், இதுதான் அரில் அப்படி என்று சொல்வார்களாம்.
1: ஆமாமா, காடுகளில் கொடிகளும் முள்பனங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பிரிக்க முடியாதபடி இருக்கும் அடர்ந்த புதரைத்தான் அரில் என்று கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் மனக்குழப்பத்திற்கும் இந்த சொல் வந்து பயன்படுத்தப்படுகின்றது.
0: ஆகவே அரில் அப்படி என்பது மனக்குழப்பத்திற்கும் சொல்லுகின்ற ஒரு உவமையாக கூட இருக்கிறது. ஆகவே இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த அழகிய தமிழ் சொல்
1: அரில்.

நேரம் 7:15 ஈஸ்டர்ஃபம் 102 தசமேழோடு இணைந்திருக்கின்றீர்கள். பாபு கேட்டரிங் வழங்கும் சம்மர் ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95, 10 தோசை சம்பர் சாம்பாருடன் 7.45, 5 இட்லி சம்பர் சாட்னியுடன் 3.95, வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95, வீக்கெண்ட் ஸ்பெஷலாக வாழை இலையில் பிட்டு, இறால் தொக்கு, கணவாய் தொக்கு, நண்டு பொரியல், நாட்டுப்புற மீன் பொரியல், சம்பல் மிளகாய் பொரியலுடன் 14.95, வாழை இலையில் ஊர் ஆடு, ஊர்கோழி, ஃபிஷ் கட்லெட், மீன் பொரியல், முட்டை பொரியல், நெத்திலி பொரியல், இன்னும் பல. பாபு கேரிங் உங்களை வரவேற்கிறது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7. உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Prusha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
5: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 7:28 கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டெஃபமின் நம்ம ஒரு ஈவினிங். இந்நேரத்தில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் கொண்டு வந்திருக்கின்ற அந்த விடயம், ஆன்லைனில் ஏதேனும் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றினால் அதை உடனடியாக வாங்காமல் ஒரு 48 மணி நேரம் நீங்கள் காத்திருங்கள்.
1: இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதனை 48 மணி நேர விதி, அதாவது 48-hour rule அப்படி என்று அழைப்பார்கள். முக்கியமாக இதற்கான காரணம், இணையத்தில் உலாவும் பொழுது நிறைய விஷயங்கள், அதாவது விளம்பரங்களை பார்த்த உடனே ஒரு விஷயத்தை வந்து உணர்ச்சி வசப்பட்டு தேவையே இல்லாட்டியும் கூட வாங்க வேண்டிய ஒரு இம்பல்சிவ் பையிங் ஒரு நாட்டம் வந்து எங்களுக்கு இருக்கு. அது வந்து ஒரு பொதுவான பழக்கமா வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது. அதை வந்து தவிர்த்துக் கொள்வதற்கு தான் இந்த 48 மணி நேர ரூல். அதாவது ஒரு விஷயத்தை நீங்க விஷ் கார்ட்லயோ இல்லாட்டி உங்களுடைய கார்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 48 hours தாண்டி அதுக்கு பிறகுமே உங்களுக்கு வந்து அந்த பொருள் தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க அதுக்கு பிறகு வாங்கலாம். ஆனா உங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை வாங்காம விடலாம். அதனால உங்களுக்கு காசும் வந்து சேவ் ஆகும், அதை விட தேவையில்லாத இந்த மாதிரியான செலவுகளை வந்து நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம்.
0: நிஜமா அந்த பொருள் வந்து உங்களுக்கு தேவையா அல்லது அது வெறும் தற்காலிக ஆசைதானா அப்படி என்று தெளிவு வந்து உங்களுக்கு அந்த 48 மணி நேரத்துல வந்து கிடைத்துவிடும். ஆனபடியா நீங்கள் தேவையா அல்லது ஆசையா அப்படி என்று பார்த்து நீங்கள்
1: டெய்லி ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
0: அதேதான் இந்த விஷயத்தை தான் நாங்கள் இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் உங்களோடு பகிர்ந்திருந்தோம்.

0: கனடாவின் கடந்த மாதத்திற்கான வேலையின்மை வீதம் 0.1% குறைந்துள்ளதாக புள்ளி விரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெரும்பாலும் பகுதி நேர மற்றும் தனியார் துறை வேலைகள் அடங்கலாக நிகர அளவில் 18,000 வேலைவாய்ப்புகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 6.5% வீதத்தை வேலையின்மை வீதம் எட்டியுள்ளது. குறிப்பாக 15 முதல் 24 வயதுக்கிடைப்பட்ட இளவயதினர் மத்தியில் 33,000 வேலைகள் கடந்த மாதம் கனடாவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் புள்ளி விரவியல் திணைக்களம் கூறியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட நெரிசலால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளை வழங்குவதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு மறுத்துள்ளது. இதுகுறித்த மனு மீதான விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வாதார உதவிகள் தேவைதானே என கேள்வி எழுப்பியுள்ள நீதிமன்றம், அரசு பணிகள் வழங்குவதை அரசியலாக்க வேண்டாம் எனவும், நீதிமன்றம் அரசியல் மேடை அல்லவென்றும் கண்டித்துள்ளது. கரூருக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 32 பேருக்கு அரசு பணிகளை வழங்கியிருந்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர், திமுகவும் அதிமுகவும் கூட்டு களவாணிகள் என குற்றம் சாட்டியதுடன், வருகின்ற இடைத்தேர்தல்களில் அவ்விரு கட்சிகளும் கூட்டணி சேராமல் தனித்தனியாக நிற்க முடியுமா என சவால் விடுத்துள்ளார். இந்த இடைத்தேர்தல்களுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது.
0: இலங்கையில் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வத்தை அதிகரிக்க பாடசாலைகளில் உளவள ஆலோசனைகள் அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பயிற்றப்பட்ட உளவள ஆலோசகர்களை பாடசாலைகளில் நியமிப்பது குறித்த தனிநபர் பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய சிவஞானம் ஸ்ரீதரன், சமூக வலைதளங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் மாணவர்களின் கல்வி மீதான ஆர்வமும் அக்கறையும் குறைவடைந்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 437-860-7002.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ், நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-04. சம் கண்டிஷன் அப்ளை.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவில் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 7:48 கேட்டுக்கொண்டிருப்பது நாங்கள் முதன்மை மூன்றுக்குள் வந்திருக்கின்றோம் சஹானா. முக்கியமான மூன்று செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கின்றோம். என்ன அந்த செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கனடால நடந்த விஷயத்தோட நாங்கள் ஆரம்பிக்கலாம். மான்ட்ரியல் விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஏர் கனடா விமானம் ஓடுபாதையை விட்டு ஓடி சென்றிருக்கிறதா?
1: ஆமா, அது நேற்றைய நாள் மொன்ட்ரியல் பியர் எலியட் ட்ரூடோ சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னர் ஏர் கனடா விமானம் ஒன்று ஓடுபாதையிலிருந்து விலகி சென்றிருக்கிறது. இது விமான நிலையத்தின் செயல்பாடுகளில் தாமதங்களை வந்து ஏற்படுத்தியதாம்.
0: இதனால் இவருக்கும் காயம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று ஏர் கனடா ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பயணித்த விமானம் மான்ட்ரியல் சர்வதேச விமான நிலையத்தில் வழக்கமான முறையில் தரையிறங்கியிருக்கிறது. பின்னர் அந்த விமானம் பிரதான ஓடுபாதையில் இருந்து வெளியேறும் பொழுது ஓடுபாதையை விட்டு விலகி புல்வெளி பகுதி வழியாக சென்றிருக்கிறதா?
1: ஆனாலும் அனைத்து பயணிகளும் விமான குழுவினரும் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு முனையத்தில் இருப்பதாக விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியிருந்தது. இந்த விமானத்தில் 156 பயணிகள், 6 பணியாளர்கள் இருந்ததாக ஏர் கனடா வந்து உறுதி செய்திருக்கிறது.
0: இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடைபெறும் எனவும் ஏர் கனடா உறுதியளித்திருக்கின்றது. அதேபோன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறார் தானே, ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர உடன்பட்டிருப்பதாக அறிவித்த அதே வேளையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லியிருக்கின்றார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தங்களை மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளதுடன் ஈரானிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்க முழு அளவிலான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயார் அப்படி என்றும் எச்சரித்திருக்கிறது.
1: இந்த போர் எத்தனை தடவை முடிவுக்கு வந்துட்டதுன்னு எனக்கும் புரியல. இப்ப மாறி மாறி முடியுதுன்னு திரும்ப போர் என்ற செய்தி தான் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த மோதல் சூழல் ஹோர்முஸ் நீரையில் கப்பல் போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டு சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே கட்டார் நாட்டு மத்தியஸ்தர்கள் பதற்றத்தை தணிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். மறுபுறம் இஸ்ரேல் தனது ராணுவத்தை லெபனானின் தெற்கு பகுதியிலிருந்து திரும்ப பெற திட்டமிட்டுள்ளதோடு அடுத்த வாரம் ரோமில் கூடுதல் பேச்சுவார்த்தைகளை நடாத்தவும் தயாராகி வருகிறதா.
0: 10 போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிறகு சொல்லுவாங்க 11 நாள் நாங்கள் போர் நிறுத்தமே இல்ல, எல்லாம் முடிஞ்சது அடிக்க போறோம் அப்படின்னு. 12 நாள் சொல்லுவாங்க திருப்பி போர் நிறுத்தம், ஒரு 5 நாளைக்கு நாங்கள் இத நீடிக்கிறோம் அப்படின்னு. பிறகு 6 நாள் திருப்பி
1: போர் அப்படின்ற
0: போய்கொண்டே
1: எங்களுக்கே கன்ஃபியூஷனா இருக்கும் செய்தி வாசிக்க.
0: இப்ப எங்களுக்கு போர் நிறுத்தி இருக்கிறாங்களா இல்லை திருப்பி
1: தெரியல
0: அப்படியே விட்டுருவோம். சரி, இப்ப இலங்கை பக்கம் போகலாம். இலங்கையில என்ன நடக்கிறதுன்னு பார்த்தால், டெங்கு நோய் பரவலை எதிர்கொள்வதற்காக விசேட ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அரச ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வந்து தெரிவித்திருக்கிறது.
1: ஆமாம், பொதுமக்களின் மற்றும் டெங்கு நோயாளர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த மருந்துகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அரச ஆயுர்வேத மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கின்றாராம்.
0: அத்துடன் மேல் மாகாண ஆயுர்வேத திணைக்களம் புதிய மருந்து ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதுடன் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மேல் மாகாணத்தில் உள்ள வீடுகளுக்கு அதனை விநியோகித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: அதேவேளையில் நுழம்பு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படும் புகையூட்டும் பொடியும் விநியோகத்திற்கு வருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
0: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஈவினிங், நேரம் 7:51.

0: eastfm.ca. eastfm.ca. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479824476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: வல்முரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
6: 416-900-4599.
7: வசந்தம் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கும் மலிவு விற்பனை. சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, சிலோன் ஃப்ரெஷ் கலவாய் பவுன் 999, ஃப்ரெஷ் சீலா பவுன் 699, 8 பவுன் பஸ்மதி அரிசி 699, 8 பவுன் பிரியாணி அரிசி 599, ஊர்கோழி 3-4-17-99, புளி 200 கிராம் 4-4-4-99, வைரோனியன் 10 பவுன் 399, சோப்பு பச்சி அரிசி 2 பவுன் 2-4-4-99, ஆங்கர் 400 கிராம் 3-4-20-99, லெமன் பஃப் 200 கிராம், மெரி பிஸ்கட் 250 கிராம் 4-4-4-99, டின் ஃபிஷ் 3-4-4-99. விசேட விலையில் சிலோன் ஃப்ரெஷ் நண்டு பவுன் 899, ஆங்கர் 400 கிராம் 3-4-20-99. வசந்தம் சூப்பர் மார்க்கெட் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஷார்லோக் சந்திப்பில், 8 ஷார்லோக் ஸ்ட்ரீட் யூனிட் 5, 416-292-8585.
8: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, kaana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.

0: நேரம் 8:02 இஸ்டம் 102 தசமேழோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாம் ஒரு இவனின் நிகழ்ச்சியில் நாங்களும் அடுத்த மணித்தியாளத்திற்குள் வந்திருக்கின்றோம். என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னால முக்கியமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் வெளியே காலையில் 25°C உள்ளே 30°C இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இஸ்டம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ESFM.ca வழியாகவும், அதே வழியில் உங்களுடைய போன் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ESFM தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ESFM 102.7 அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ESFM102.7@gmail.com.
1: டொராண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% குறைவடையப் போகின்றது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் புதிய மணித்தியாலத்திற்குள் வந்திருக்கிறோம் அப்படின்ற உடனேயே 8:00 அப்படி என்றாலே போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக தான் இருக்கு. இன்றைய நாள் போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கின்றது. போவோமா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் இரண்டு ஊர்களை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வருவோம். இலங்கையில் இருந்து ஒரு ஊர், அதேபோன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஊர். இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போவோமா உருகுளம் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் இலங்கையிலிருந்து நாங்கள் என்ன ஊரை கொண்டு வந்திருக்கிறோம் சாணா?
0: ஆமாம், இலங்கையிலிருந்து காங்கேசன் துறை இன்றைய நாள் நாங்கள் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கும் ஊர். அதே வெளியில் தமிழ்நாட்டிலிருந்து கண்ணம்மாப்பேட்டை எனும் ஊரை உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த இரண்டு ஊர்கள் தான் உங்களுக்காக இன்றைய நாள் நாங்கள் தந்திருக்கின்றோம். இந்த ஊர்களின் எழுத்துக்களை வைத்து சொற்கள் உருவாக்கி நேர்கள் இணைந்து கொள்ளலாம். நேர் ஒருவர் 3 வரை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் 3 உங்களுக்கு இந்த பொழுதில் தந்து கொள்ள இருக்கின்றோம். காகம், துடை, கரை ஆகிய சொற்கள் உங்களுக்காக நாங்கள் தந்திருக்கும் சொற்களாக இருக்கிறது. இது தவிர்த்து வேற உங்களுக்கு தோன்ற இந்த எழுத்துக்களிலிருந்து உருவாக்கக்கூடிய சொற்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4004.